0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. சக ஆண்டு 1948 சர்வணா மாதம்.

அகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளொரு குரல். குரல் எண் 332.

0: ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் கலைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.
1: கூத்து

0: ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் களைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6 மணிக்கு விளம்பரங்கள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். காலை 6:15 படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணைப்பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள்.

தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய்வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானசந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 மதுரத்தென்றல். 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரத்தென்றல். 9:00 அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் பாட்டு ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின் மடிப்பாக்கம் பி சுரேஷ் மிருதங்கம் என் சுந்தர் மோர்சிங். 10:00 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு படைப்பு சென்னை வானொலி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை கத்ரி கோபால்நாத் சாக்ஸோஃபோன். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல் பெண்ணிய சிந்தனை கவிதைகள் பானுமதி நாச்சியார் அணையாடை என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் உடன் நேர்முகம் படைப்பு தூத்துக்குடி வானொலி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:00 ஒளிபரப்பு நிறைவுபடுகிறது. எமது மாலை ஒளிபரப்புகளானது 5:27 ஆரம்பிக்கிறது. 5:30 மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 உன்னாலே படத்திலிருந்து ஒருவர பாடலாக ஒளிபரப்பாக இருக்கிறது. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 நலமாய்வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் பற்றியே விளக்கமளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். 4:00 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 நாடக மலர் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் எழுத்தாக்கம் பி சிவ சுப்பிரமணியன் அமைப்பின் உதவி ஜி சங்கீதா அமைப்பு கே காளிமுத்து படைப்பு திருநெல்வேலி வானொலி. 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒளிபரப்பு நிறைவடைகிறது. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
5: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
4: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
5: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
4: அதுக்கே
5: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
4: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
5: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைனா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
6: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர். அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்கப் போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேரம் காலை 6:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவது பாடலாக வீரமணிதாசனின் குரல்களில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்து வரும் பாடல் சித்ரா குழுவோடு இணைந்து பாடியது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்திமலை. பக்திமலை நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் காலை 6:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் காலை 6:34. இனி கேட்கலாம் ஒரு சொல் கேளீர்கள்.

சார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம் 2 பயிற்சியாக ஜூலை 23 தேதியாகிய இன்றும் ஜூலை 24 தேதியாகிய நாளையும் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் மற்றும் பிரவுனி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். பயிற்சியின் போது காலை மற்றும் மாலையில் தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்கள் 9488575716. இந்த இலவச பயிற்சியில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் விற்பனை மையங்கள் அமைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தேங்காய்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர் மற்றும் வத்ராயிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தென்னை விவசாயிகளிடமிருந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய்களை கட்டுப்படியாகும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் சேத்தூர் பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும், மம்சாபுரம் பகுதியில் புதன்கிழமையும் மற்றும் வத்ராயிருப்பு பகுதியில் திங்கள்

0: மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. தேங்காய்களை விற்பனை செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை விற்பனை மையத்திற்கு எடுத்து வந்தால் போதுமானது, அடங்கல் தேவையில்லை என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நீங்க சொன்ன விலக்கு பொறிகள், இந்த விலக்கு பொறிகள் வந்து ரொம்ப பொதுவானது. ஏன்னா எல்லா பூச்சிகளும் விலக்கு பொறிகளுக்கு வந்து நல்லா கவந்து வந்து விழுகும். இந்த விலக்கு பொறிகள் வந்து நம்ம நைட்டு ஒரு 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு ஆன் பண்ணிட்டு ஒரு 10 மணி வரை, அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கணும். எதுக்குன்னா 10 மணிக்கு மேல நம்ம வந்து இந்த விலக்கு பொறிகள் வந்து எரிய விட்டோம்னா இதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் வந்து கவந்து வந்துடும். இப்ப நன்மை செய்யும் பூச்சிகள் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா, அதனால இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் கூட வந்து கவந்து வந்து செத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லதில்ல. அதனால நம்ம வந்து இந்த விலக்கு பொறிகள் வந்து 8 மணிலிருந்து அல்லது 7 மணிலிருந்து 10 மணி வரை நம்ம எரிய விட்டுறணும். இந்த விலக்கு பொறிகளுக்கு வந்து இந்த ஒரு பூச்சி அந்த ஒரு பூச்சின்னு சொல்ல முடியாது. என்னன்னா எல்லா பூச்சிகள் வந்து கவர்ந்து இழுக்கும். அடுத்த நாள் காலையில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விலக்கு பொறியில வந்து கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரேல வந்து தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணில வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா அந்த விழுகிற பூச்சிகள் எல்லாம் வந்து பறந்துராம வெளியே போகாம அப்படியே மூழ்கி செத்து போயிரும். அதனால என்ன ஆயிடுதுன்னா அடுத்த நாள் காலையில நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பூச்சிகளோட நடமாட்டம் நம்ம வயலுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க பூச்சி மருந்து வாங்கி கூட நீங்க வந்து தெளிக்கலாம். இந்த ஒரு பயன் வந்து இந்த விளக்கு பொறியில இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு சில பூச்சிகளுக்கு என்ன இருக்குன்னா இனக்கவர்ச்சி பொறிகள் கிடைக்குது. இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் இப்ப நெல்லுல வந்து தண்டு துளைப்பானுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து பச்சை காய்ப்புலுக்கு கிடைக்குது. அப்புறம் புரோடீனியா புழுக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறி பயிர்கள்ல கத்திரில வந்து காய் துளைப்பான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. மக்காச்சோளத்துல மக்காச்சோள படைப்புலுக்கும் கிடைக்குது இனக்கவர்ச்சி பொறிகள். அப்புறம் பருத்தில வந்து காய்ப்புழுக்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 குறைஞ்சது. நீங்க 5க்கு மேல 10-15 கூட வைக்கலாம். நீங்க வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நீங்க அந்த பயிர்ல நம்ம வைக்கிறதுனால அந்தந்த பூச்சிகளோட ஆண் அந்த பூச்சிகள் வந்து விழுகும். ஆண் அந்த பூச்சிகள் வந்து கவந்து வந்து விழுகிறதுனால இனசேர்க்க தடைப்பட்டுட்டு நம்ம வயல்ல வந்து பூச்சியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் பொறி பயிர்கள் அப்படின்னு ஒரு சில இது இருக்குங்க. என்னன்னா பொறி பயிர்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா புரோடீனியா புழு கருப்பா நிலக்கடலைல வரும் இந்த புரோடீனியா புழு, இதுக்கு வந்து பொறி பயிர் என்னன்னா ஆமணக்கு. அப்ப வந்து நிலக்கடல வந்து இந்த புரோடீனியா புழு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வரும். அப்படின்னா நீங்க நிலக்கடலை விதைக்கும் போதே நீங்க ஆமணக்கும் விதைச்சிடணும். அங்கங்க வந்து வயல்ல வந்து அங்கங்க வந்து நம்ம ஆமணக்கு விதைக்கும் போது
2: துவரையிலோனாலும் பச்சை காய்ப்புல வந்து ரொம்ப தொல்லை. இந்த பச்சை காய்ப்புலுக்கு வந்து என்ன தெரியுங்களா, சாமந்தி. சாமந்தி அப்படிங்கறது அது வந்து பொறிப்பயிர். அங்கங்க வந்து நீங்க வந்து பொறிப்பயிரா நீங்க சாமந்தி வச்சிட்டீங்கன்னா சாமந்தி தான் இந்த புழு வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி நம்ம துவரையோ அல்லது உளுந்தையோ பாசிப்பயிரையோ தாக்காம போயிரும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வரப்புகள்லவோ அல்லது அங்கங்க வைக்கும் போது

0: பொறிப்பயிர்ல மட்டும் இருக்கிற பூச்சிகளை வந்து நம்ம வந்து அழிச்சு நம்ம வந்து இந்த பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இதுவும் இல்லாம நம்ம சில வாட்டி வரப்புகள்ல வந்து ஒரு சில பயிர்களை வந்து நம்ம வந்து போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வயல்ல நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து நம்ம கூட்டிடலாம். உதாரணத்துக்கு தட்டை பயிறு, எள்ளு, இது எல்லாத்துல வந்து நிறைய நல்ல பூக்கள் இருக்கும். இந்த பூக்களுக்கு வந்து கவர்ந்து நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் நம்ம வயலுக்குள்ள வரும். எப்பவுமே வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம வயலுக்குள்ள இருக்குதுன்னா, இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கிறதுனால இந்த தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அந்த மாதிரி வந்து வரப்புகள் ஓரங்கள்ல கூட நம்ம வந்து தட்டை பயிரையோ எள்ளையோ இந்த மாதிரி வந்து நல்ல பூ பூக்கும் பயிர்களை வந்து நம்ம வந்து பயிரிட்டு நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கையை வந்து கூட்டிக்கிடலாம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொதுநலம்
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன்

0: அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள

0: அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20 15-21 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை BJP வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
4: முறையற்ற ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு, அமைதியாக உருவாகும் உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தல், நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இன்று மருத்துவ உலகில் மனித உயிர்களை காப்பாற்றிய மிக பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகள். இந்த மருந்துகள் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உள்ளன. ஆனால் இன்று அதே ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதால் உலகமே புதிய ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. அந்த ஆபத்திற்கு பெயர் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல், அல்லது ஆங்கிலத்தில் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயாட்டிக் என்பது பாக்டீரியா என்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றுகளை குணப்படுத்த பயன்படும் மருந்து ஆகும். இந்த மருந்தை முதன் முதலில் சார் அலெக்சாண்டர் பிளெமிங் என்பவர் பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்து பென்சிலின் என்று சந்தையில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சளி, சாதாரண வைரஸ் காய்ச்சல், வைரஸ் தொண்டை வலி போன்றவற்றிற்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பலனளிக்காது. ஏனெனில் அவை வைரஸ் நோய்கள். பெரும்பாலும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பாக்டீரிய நோய்களுக்கு மட்டுமே எதிராக செயல்படுகின்றன. முறையற்ற ஆன்டிபயாட்டிக்

0: பயன்பாடு எப்படி தொடங்குகிறது? நம்மில் பலர் என்ன செய்கிறோம்? சிறிது காய்ச்சல் வந்தாலும், தொண்டை வலி ஏற்பட்டாலும், ஏதாவது உடல் வலி இருந்தாலும் மருத்துவரை சந்திக்காமல் முன்பு பயன்படுத்திய ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்தகங்களில் நேரடியாக வாங்கி சாப்பிடுகிறோம். சிலர் மருந்தை 2 நாட்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டு உடல்நலம் சரியானதும் மீதமுள்ள மாத்திரைகளை நிறுத்தி விடுகிறார்கள். இன்னும் சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூறிய ஆலோசனையின் பேரில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவை அனைத்தும் மிகவும் தவறான பழக்கங்களாகும். ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல் என்றால் என்ன? ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்தால் அழிக்கப்பட்ட பாக்டீரியாக்கள் தொடர்ந்து தவறான முறையில் அந்த மருந்தை பயன்படுத்துவதால் அதற்கு எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்கின்றன. பின்னர் அதே மருந்து வேலை செய்யாது. இதைத்தான் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றல் என்று அழைக்கிறோம். அதாவது மருந்து பலவீனமாவதில்லை, பாக்டீரியாதான் பலம் பெறுகிறது. இது மிகவும் ஆபத்தான நிலையாகும். சாதாரண நோய் தொற்றுகளை கூட குணப்படுத்துவது கடினமாகிவிடும். நமது உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பாற்றலை உலகின் மிக முக்கியமான சுகாதார சவால்களில் ஒன்றாக கருதுகிறது. ஏனெனில் இன்று வேலை செய்த மருந்து நாளை ஒரு நோய் தொற்றுக்கு எதிராக வேலை செய்யாமலும் போகலாம். இதனால் அறுவை சிகிச்சைகள் மிகவும் சிக்கலாகலாம். சாதாரண தொற்றுக்களும் உயிருக்கு ஆபத்தாக மாறலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். மருத்துவமனையில் தங்கும் நாட்களும் கூடலாம். நமது உடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மட்டுமல்ல, நமக்கு நன்மை செய்யும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களும் நமது குடலில் உள்ளன. ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை முறையற்ற முறையில் நாம் பயன்படுத்துவதால் குடலில் உள்ள பல நல்ல பாக்டீரியாக்களையும் இது அழித்து விடுகிறது. இந்த குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உணவை செரிக்க உதவுகின்றன, வைட்டமின்களை உருவாக்குகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன. ஆனால் தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களுடன் இந்த நல்ல பாக்டீரியாக்களும் நமது உணவு பாதையிலிருந்து அழிக்கப்படலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உலகம் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, நீ வகுத்திருக்கும் உனக்கான பாதையில் உண்மை எனும் விளக்கை ஏந்தி அணுவளவேனும் தடம் பிறழாமல் பயணித்து கொண்டே இரு, நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற சுவாமி விவேகானந்தர் வரிகளோடு மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் செல்லலாமா நேர்களே? இனிமையுடன் நிகழ்ச்சியில் இணைவது வைஷ்ணவி.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் குரலிலும் இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றல் தரும் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் ஹிப்ஹாப் தமிழா குரலில்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் குரலில் அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த இந்த பாடலுடன் இனிதை நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் 7:35 தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அந்த செய்ய கேட்கலாம் நேர்களே.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாரம்

0: காயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்தில் இருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன் முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்ட

மொத்தமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: எல்லா ஹாஸ்பத்திரியிலும் ஒரு ரெக்கார்டு இருக்கும், பேஷண்ட் ரெக்கார்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து எழுதியிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் நேம், அவனுடைய இனம், ஆண் பால் பெண் பால், வயது, அலர்ஜி எதுக்கு இருக்கு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சு ரெட்டில் சிவப்பு கலரில் குறி போட்டு வச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்டிபயாட்டிக் அலர்ஜி பென்சிலின் வந்து நல்ல மருந்து, அருமையான மருந்து. ஆனால் அதில் வந்து ஒரு 100,000 ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ ஒவ்வாமை வந்து டெத்து ஆயிருக்குது. அதனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, சல்ஃபா ட்ரக்ஸ் சொல்லுவோம், அதுலேயும் அந்த அலர்ஜி வந்துருக்கு.
4: சல்ஃபா அலர்ஜி இருக்குது,
3: சல்ஃபா அலர்ஜி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரக்ஸும் அலர்ஜி இருக்குது. அது மருந்துன்றது நம்ம வந்து மருந்து, எல்லா மருந்து ஒரு பாய்சன், எல்லா பாய்சனும் மருந்து. அது எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த அளவு, சின்ன அளவு யூஸ் பண்ணுறது அது மருந்தாகும். அதே மருந்து பெருசாக பெரிய அளவில் யூஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து பாய்சன் ஆகிடும். இப்போ தலைவலிக்கு நீங்கள் பாராசிட்டமால் சாப்பிட்றீங்க, எல்லாம்

0: அது வந்து 500 மில்லிகிராம் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு, வந்து 4 மாத்திரை சாப்பிடணும். அதாவது 6 மணி நேரம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடணும். இதே நம்ம தலை ரொம்ப இருக்கும்னு சொல்லி நம்ம 4 மாத்திரை உடனே சாப்பிட்டோம்னாக்கா
1: ஹெவி டோஸ் ஆகிடும்,
0: ஹெவி டோஸ் ஆகிடும். அது என்ன பண்ணாங்க, கல்லீரல் லிவரை போய் பாதித்து நம்ம ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. அதில் மருந்தை வந்து மருந்தை படித்த ஃபார்மசிஸ்ட் அவர்கிட்ட அவர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொண்டால் அவர் சொல்லுவார், விளக்கமாக சொல்லுவார். அப்புறம் வந்து அதேமாதிரி சாப்பிடணும் நீங்கள்.
1: இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறப்ப ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு நோயோ அவர் வந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி கொடுப்பார். பொதுவாக மக்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் 2-3 நாள் எதுக்கு சாப்பிடணும்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, த பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் இன் த பாடி, நம்ம உடலுக்குள்ள அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய வீதங்களினுடைய அந்த அளவீடுகள் கால அளவுன்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மருந்து ஆளுநராக நீங்கள் ஃபார்மசிஸ்டாக இருக்கிறீங்க, அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டரை வந்து ஒரு 10 நாளைக்கு எழுதி கொடுத்தா எனக்கு ஒரு 5 நாளைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அந்த நோயின் தீவிரம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, உங்களோட அனுபவம் இது சரிதானா அப்படின்றத ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக சொல்லுங்கள் சார்.
0: ஒரு டாக்டர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நோய் வந்து தொற்று நோய் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறப்ப டாக்டர் என்ன செய்வார்னாக்கா, ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் அந்த மருந்து எழுதி கொடுப்பார். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸுங்கிறது ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த நோ இந்த மாத்திரை வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ணும், 5 நாளைக்கு சாப்பிட்ணும் சொல்லி கொடுப்பார். எப்போ சாப்பிட்ணும், சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்ணுமா இல்லை சாப்பாட்டுக்கு பின்னு சாப்பிட்ணுமா, இந்த மாதிரி சொல்லி கொடுப்பார். அது வந்து சாப்பிட்ட உடனே இப்போ நிறைய ஃபீவர் இருக்குதுனாக்கா, அந்த இன்ஃபெக்ஷன் ஃபீவர் கொடுத்தோம்னாக்கா அந்த ஆன்டிபயாட்டிக்கை டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். அது எப்படி சொல்ல, காலையில் ஒரு 1/2 மணி நேரம் முன், சாப்பிடுவதற்கு 1/2 மணி நேரம் முன் அது சாப்பிட்டோம்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, அந்த மருந்து கம்ப்ளீட்டாக உடம்புக்குள் அப்சார்ப் ஆகிடும். அது சாப்பிட்டோம்னா அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு சிம்டம்ஸ் அந்த ஒரு காய்ச்சல் வர்ற இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும்.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
7: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை, அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது, அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துவிடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தாதான்

நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க.

0: இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: நேரம் 7:33. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz. நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
2: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ, பள்ளம் பள்ளம்.
2: இங்கே உட்காரங்கி, நான் பாத்துறேன்.
3: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே?
2: அதான், அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
3: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
2: உன் தம்பி தான்.
3: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
2: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
3: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
4: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
5: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் வலம் வர இருப்பது மதுர தென்றல். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கான தெளிவான விரிவான இலக்குகளை கொள்ளுங்கள். உங்கள் கையில் உள்ள இந்த தருணத்தில் வாழுங்கள். மதுர தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பில்லா திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். பில்லா திரைப்படத்தில் இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. பாடியவர்கள் யுவன் சங்கர் ராஜா மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள்.

நேரம் 7:41. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் மாறாமல் நம் நினைவுக்கு முகவரியாக அமைகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து சபேஷ் முரளி இசையில் கார்த்திக் மதுமிதா குரல்களில் கேட்கலாம். இதோ

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மண்மனம் மாறாத இன்னிசையான பாடல்களை இசைத்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெரினா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில், அனிருத் ரவிச்சந்தர் குரலில் கேட்கலாம் இதோ.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:01. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். சுதி சேரும் இசையோட செவிகளுக்கு விருந்தாக ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஈரம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வர இருக்கிறது கதிர்வேலன் திரைப்படத்தில் கதிர்வேலன் காதலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:13. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பைரவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இதோ

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். புது நாளைக்கு புதிய விடியலாக அமையட்டும். உங்கள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே தென்றலாக வருட வருகிறது மதுரை தென்றல். உங்கள் நாளை அழகாக்கும் முதல் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் குர் இசையில் கமலஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் குரலில் கேட்கலாம்.
2: இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா?

சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

நேரம் 8:37. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். உங்கள் இனிய நாளில் முதல் காஃபியோடு கலந்த காலை ராகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பீமா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நிக்கில் மற்றும்

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?

0: என்னது எல்லி நோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேரம் 8:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில், நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்க

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். ரோஜாக்கள் இசைமலையால் பூத்தொடுக்க காத்திருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் மூலம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இதோ

நேரம் 8:56. ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நீச்சாட்டி தெய்வமெந்து. ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

அடுத்து, தாயாகி தந்தையுமாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா ஹம்சத்வனி ராகம் கண்டுசாப்பு தாளம்.

நேரம் 9:29 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி விசாலாக்ஷிம், முத்துசுவாமி தீட்சதர் கிருதி, பந்துவராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

பந்துவராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக நீலாம்பரி ராகத்தில் அம்ப நீலாயதாக்ஷி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி மக்கள் சேவையில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும் குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மளோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்குது. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி 3 வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த 3 முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேலே அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில் போகிறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியாக ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் படித்தா சுமார் 10

0: பக்கம் வரும். அதுவே வானொலியில சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டா 3-5 நிமிஷம், அதுவே திரைப்படமா பார்த்தா 2 நிமிஷம் தான். படமா பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜானத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நம்ம காட்டிடுவார். ஆனால் அதையே நம்ம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா. செவி வழியா வானொலியில் கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன, கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோலவே அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்களே, அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னா, நாம நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எது முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகளில் இதையே தலையண மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்களில் வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனால் எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தா எத்தகைய திறமைசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில் பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அதுபோல ஒரு செய்தியை நான் இப்போ சொல்வேன், ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவில் சொல்றேன். சும்மா வரியா
1: மம்மி, டாடி, மம்மி, டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
0: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல 1,00,000 வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்த கடந்து போனா அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்பை தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
3: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள். 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்கள் எதிர்கொண்டு வராங்க. கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், திறன் மேம்பாடாக இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலாக இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழலில் இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையாக இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இதை பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே இல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
3: இதை கேட்கிறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவுடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவுடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதாக இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஏற்கிறப்பெல்லாம் முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பாக நான் முன்னேறிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானமாகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம்

0: எங்க ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்டா பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, எங்களுக்குள்ள இருக்கிற க்வெஸ்சன்லாம் அப்படியே அவங்க கேட்கறாங்க, எங்களோட குரலா அவங்க கேட்கறாங்க. அங்க இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகா எங்களுக்கு புரியற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடா வந்தது. 4 எபிசோடுமே நான் உட்கார்ந்து கேட்டேங்க. சத்தியமா ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன்செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
2: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
3: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புறக்கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின்

0: காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புறக் கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புறக் கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புறக் கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. சேகர் அவர்கள். மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால், அப்படியா, எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி, ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ள அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறச்சி

0: சத்தம் கேக்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரிச்சாரு. என்னன்னு கேட்டா அந்த ஃபவுண்டன்ல விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலா கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமா கேட்கிற சத்தம் அவருக்கு புதுசா கேக்குது. செவித்திறன் குறைபாட்டால எத்தனை சத்தங்களை அவரு இழந்திருப்பாருன்னு யோசிச்சேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போதுதான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டின் கண்களாக மனிதகுலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 நாள். ஆண்டுதோறும் ஜூலை 23 நாளினை தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஆண்டு ஜூலை 23 நாள். அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 தேதி முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90th ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்திருப்பதை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் இல அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றன. பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையா. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறிய செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர்

வெளிச்சத்து ஒளி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது.

0: வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், இயல்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பற்றி நான் பேச போகிறேன். யூஸ்வலாக ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்லை நியூஸ் கேட்கறதோ இல்லை பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வானொலியை ரெகுலராக கேட்குறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்லை பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்லை ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாகவே ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்குறவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சூதிங்கான எஃபெக்டை கொடுக்குன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில் எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தவங்க வந்து டாக்டர் போய் பார்க்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பார்க்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்லை அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் வானொலியில் ஒரு மருத்துவர் பேசும்போது அதை கேட்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு இல்லை அந்த மருத்துவத்தை பற்றின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பற்றின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேட்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேட்கறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும் போது காலையில் ஏந்திரிக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. ஸோ நிறையா அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமாக ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்குற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு வேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பற்றினா ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனால் அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை, கேட்குறப்போ மாத்திரம் இல்லை, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அதை நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தாக அது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலாக வந்து கேட்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயினில் போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோவில் கொடுக்குற மருத்துவ டீட்டெயில்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீசண்டாக என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்தில் என்ன மாற்றங்கள் இருக்குது, இல்லை அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்குது, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல், வெறும் கருத்து மட்டும் அதை பற்றி சொல்லாமல் ரீசண்டாக என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோவில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனால் ஒரு டாக்டர் வந்து ரேடியோவில் சொல்லும் போது அதை கேட்குற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில் என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோவில் மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில டைம் டாக்டர்கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ்

கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா கேட்கக்கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா அப்படியெல்லாம் நிறைய பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமா வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாள்ல போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோல கேக்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பயனை நம்ம அடையறதுக்கான அந்த பெனிஃபிட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமா மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்க இருந்து இங்கே இவ்வளோ நாள்ல இந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோல சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது இந்தந்த நாள்ல இங்கெங்க போனா இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்கற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரேடியோ மூலமா மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணைய போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரா போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல கொடுக்கற தங்க வானொலியே எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாயே மீனாட்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?

0: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் வரல, ஞாபகத்தில் வரல. ஐயோ, அது எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. எப்பா சொக்கா, வேற யாரோ இதை நல்லா அடிச்சுட்டு போக போறான். எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, தங்கத்தில் செஞ்ச வானொலி எனக்கு இல்லை.
1: ஐயா.
0: யாரியா?
1: நண்பரே, அழைத்தது நான் தான்.
0: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
1: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
0: அது சரி, தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க.
1: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
0: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
1: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
0: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
1: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
0: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
0: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
1: கேளும்.
0: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
1: அருள் மாலை,
0: பக்திக்கு
1: கோவில் விழா தகவல்,
0: மழைக்கு
1: பூந்தளிர் நேரம்,
0: உழவருக்கு
1: வேளாண் தகவல்,
0: சொற்பதம் அறிய
1: பாட்டும் பதமும்,
0: நாட்டு நடப்புக்கு
1: தக்குமுக்கு தர்பார்,
0: வரலாற்றுக்கு
1: இன்று அன்று,
0: சிந்தனைக்கு
1: நல்லதாக 4 நிமிடங்கள்,
0: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
1: இன்று ஒரு தகவல்,
0: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
1: வானவில்,
0: நம் பாரதத்தின் புகழை சொல்லு,
1: வியத்தகு இந்தியா
0: பாடும் வாய்ப்புக்கான களம்,
1: பாட்டு பட்டாளம்,
0: நேரலுக்கு
1: தேடி வரும் பண்பலை,
0: இளையோருக்கு
1: கல்லூரி கலாட்டா,
0: மங்கையரின் பெருமைக்கு
1: மகளிர் நேரம்,
0: மெல்லிசைக்கு
1: நெஞ்சில் நிறைந்தவை,
0: துள்ளல் இசைக்கு
1: தோல்தமாக்காதோல்,
0: நேயர்களின் பொழிப்புரைக்கு
1: உயிரெழுத்து,
0: நகைச்சுவைக்கு
1: கரக்கல் கேள்வி,
0: நல்ல தமிழுக்கு
1: செப்புக செந்தமிழ்,
0: இலக்கியத்திற்கு
1: நாவல் நேரம்,
0: கச்சவி தரும் பாட்டுக்கு
1: ஆசையில் ஒரு குக்கு,
0: மாணவ செல்வங்களுக்கு
1: இளமை பேசுகிறது,
0: மனசுக்கு
1: கொடைத்தென்றல்,
0: மாவட்டத்துக்கு
1: நினைவே சுகம்,
0: நிறைவுக்கு
1: இரவு சிறகு.
0: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு. அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
1: பயமே ஜெயம். வெற்றி உனதே, பரிசும் உனதே. போய் வா.
0: ஐயோ ஐயோ, எனக்கு தான் எனக்கு தான். இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
2: பொழுத மட்டுமா போக்குது வானொலி? பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
3: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவ பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில்

0: அதாவது 3.5 வருடங்கள்ல திருக்குறளை முழுமையா படிச்சிடலாம். அதனால தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்க கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும் வேளாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதில் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான புகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்விப்பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் புகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி வானிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் விடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தன்னிறைவடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து

0: அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலிங்க.
1: உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்ற மிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
4: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
5: காட்சி 1.
6: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்ப்பா? சிவப்பா. நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்க. எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
5: காட்சி 2.
7: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
6: அப்பா போலாமா?
5: அப்பா, இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா? டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
6: அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? ஓ, வந்தாச்சா? டாக்டர், ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்?
4: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
5: காட்சி 3.
6: ஹலோ.
7: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா?
6: யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது? ஓ, சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா?
4: சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
5: காட்சி 4. டாக்டர், நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
7: டாக்டர், என்னால பார்க்க முடியுது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
5: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர்?

0: கண்ணுக்கு கட்டு போட்டிருக்காங்க.
1: என்ன டாக்டர் சொல்றீங்க அப்பா? ஏப்பா இப்படி பண்ணீங்க? எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணியை தானம் பண்ணிட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இது பேருதான் கண்தானமாப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணு கொடுத்திருந்தா இந்த நேரம் என் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு நாள நீங்க என்ன கண்ணா இருந்து பாத்துக்கிறீங்கப்பா, இனி நான் உங்களை கண்ணா இருந்து பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
2: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
3: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
5: வணக்கம் நேர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலை அரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
6: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் நான் நடித்தது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடித்த நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவை ஒரு ரெக்கார்டிங் டெக்கில் ப்ளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூலில் பார்த்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், அந்தந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூலில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதாவது மழை பெய்கிற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்தில் மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில் பறவைகள் கிழிச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்தில் இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கணினியில் எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 டெக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்றில் வாய்ஸ் இருக்கும், இன்னொன்றில் வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்தில் இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிடம் நாடகம் இருக்குன்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்போ எடுத்துக்காட்டா நாடகத்தில் மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுகிறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்கள் அந்த எக்கோ ஸ்டுடியோவில் போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்தில் நடிக்கிறது ஒரு வகையில் பார்த்தா சுலபம், ஒரு வகையில் பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த

0: பிரசன்னத்துக்கேற்ற உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப், இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது. ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா? அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகங்கள். அனைத்து வகை நாடகங்கள்லயும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்த போது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக்கு தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே மைக்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்ற செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் எலிஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்துருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தால் அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்துருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால் இனி வரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும்

0: விரும்பி கேட்கும் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒலிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒலிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. அதனால வானொலியில விளம்பரங்கள் தர ஆரம்பிச்சாங்க. அகில இந்திய வானொலியின் FM ரெயின்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவித் பாரதியின் இருந்தப்ப கூட விளம்பரங்கள் அது மூலமா வந்துட்டு இருந்தது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பினாக்கா கீத் மாலாங்கிறதுலாம் மும்பையில இருந்து ஒலிபரப்பும். இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலியை மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை FM கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரக்காரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
0: காரை பண்பலையை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கி கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
0: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
3: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள் பொருட்கள் இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணமாக எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடுபிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
0: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இது குறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும்

0: எம் ராஜராஜன் அவர்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
0: வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
2: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
3: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நலவாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
4: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயதான உடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்கப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
3: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
6: நான் வந்து 1960 தென்காசி
5: மாவட்டம்,
6: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல எபியூசி மட்டும்தான். ஆமா.
5: சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
6: 1985.
5: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
6: நெடுஞ்சாலைத்துறை.
5: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
6: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
5: சரிங்க மேடம், எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
6: திருச்செந்தூர்.
5: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
6: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னு தெரியாது.
5: சரி,
6: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸாக பிரித்து கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. எனக்கு சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கெட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒன்று அவரோட சீட் வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது தபாலுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக மந்திரம்.
5: ஆமா, சொன்னீங்க.
6: 7 ஆபீஸ் போவேன், பழைய ரெக்கார்டா ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
5: கண்டிப்பா
6: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன், என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருங்கிறத தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னையும் நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள்லாம் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராஃப்ட் போட்டா அதுலயும் என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது, பச்சை மையால் ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராஃப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
5: நிர்வாக அதிகாரியா.
6: ஆமா, அது வந்து சென்னையில.
5: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது
6: சார்? ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
5: சரி,
6: ஒரு பாசிட்டிவாக பேசுவேன் நான்.
5: சரி,
6: இப்போ எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லாமல் வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் நாளுக்காக நம்ம ஓடிட முடியுமா? ஓட முடியாது. வெளியில் போகையில் ஒரு மன தெளிவோடு போயிருக்காங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன்.

0: பேசினாங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க. நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினதில்லை. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும் போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
1: பாவையர் பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
2: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம் கண் போல்

0: மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம் கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்க எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சுருக்க முடியுமோ அவங்கள வச்சுருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்கிறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம், பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தார், வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்கள கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
1: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
3: சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
4: என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காத.
3: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
4: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
3: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
4: நாம் பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
5: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
3: சரிங்க சரிங்க, தப்புதான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது சரியா?
6: சரிம்மா.
2: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன.

0: இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
1: பஸ் பஸ் என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
2: ஆனா கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
1: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட் புட் கரெக்டா வந்துடும்.
2: ஆ, சரியா சொன்ன. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமா இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, செல்போனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
1: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
2: ஆ, இது தெளிவாக சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. இதை ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
1: ஆ, நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது.
2: அட, சூப்பரில் லாங்குவேஜ். அதுதான் நாம் பேசுகிறத நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெளிவாக புரியறதுக்காகவும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
1: நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சில சிக்னல்ஸ்லாம் அதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்து வைக்கிறோம்ல, அப்போ தானே அது கரெக்டாக செயல்படுது.
2: இப்ப நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
1: ஆமா.
2: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
1: பயன்படுத்துறோம்.
2: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
1: கண்டிப்பா பாக்குறோம்.
2: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, அதுல கூட குறிப்பா 0-1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
2: கரெக்டா புடிச்சிட்ட, அதே தான் சொல்றேன்.
3: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சோ அப்படினும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
0: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
4: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
0: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்ல.

நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமாக கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். நதஜன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபக தாளம்.

0: இதுவரை கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்டீர்கள்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி.
3: தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: July 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றிற்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு FM இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50, 15:00. ஆகாஷ்வாணி வானி.

அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை, முன்னெச்சரிக்கையும் ஏதுமில்லை. 26ஆம் தேதியன்று பலத்த காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 26ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை. அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை காலை 10 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 0.8 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டிஆர் பாப்பா இசையமைப்பில் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடல், பாடியவர் எல் கிருஷ்ணன்.

0: இதுவரை மெல்லிசை ஒலிக்கு கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த பெண்களை சந்தித்து உரையாற்ற கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார், பெண்ணிய சிந்தனைகள் குறித்த கவிதைகளை தொகுத்து வழங்குகிறார் கவிஞர் பானுமதி நாச்சியார் அவர்கள்.
1: பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால் ஊர் போற்றும் மங்கையாய் நீ மலர்ந்திடுவாய். உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால் ஊர் போற்றும் மங்கையாய் நீ வாழ்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ அகிலத்தையே ஆண்டிடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ இந்த அகிலத்தையே ஆண்டிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். நல் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். நல் எண்ணம் மட்டும் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். பெண்ணே, உன் நல் சிந்தனையால் நாடெல்லாம் போற்றப்படுவாய். தீய சிந்தனையால் உன் சிலையை உடைத்திடுவாய். சிந்தித்து செயல்படு பெண்ணே, பெண்ணே நீ வாழ்க. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. பாடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாறாங்கல்லாய் சுமப்பவளே. உன் பாடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாறாங்கல்லாய் சுமப்பவளே. குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குணசித்திரமே. உங்கள் குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குணசித்திரமே. அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே. அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லும் ஆற்றல் உடையவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அணைத்து கொண்டு செல்லும் ஆற்றல் உடையவளே, பெண்ணே நீ வாழ்க. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையை காதில் சொல்லிவிடு. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையின் காதில் சொல்லிவிடு. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்துவிடு என்று. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்து தள்ளிவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்குபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்கி வருபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. எல்லை மீறுபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. எல்லை மீறி வருபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பதுங்கி வாழ்ந்து விடாதே. பெண்ணே, கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பயந்து ஒதுங்கிவிடாதே. பெண்ணே, உன் சிந்தனையை செதுக்கிவிடு. பெண்ணே, உன் தைரியத்தை வளர்த்து விடு. உன் குழந்தையின் காதிலே திரும்பவும் சொல்லிவிடு, தைரியத்தை வளர்த்துவிடு, இத்தரணியை வென்றுவிடு என்று. தைரியத்தை வளர்த்துவிடு, இத்தரணியை வென்றுவிடு என்று. பெண்ணே நீ வாழ்க. குழந்தை பருவத்திலே உன் குணத்தை வளர்த்து கொள்ளம்மா. பெரியவர்களை மதித்து பேராற்றல் உடையவளாய் மாறிவிடம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய் கற்று காலத்தினை பிரயோஜனப்படுத்தம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய்

தொலைக்கற்று உன் காலத்தை புரோஜனப்படுத்தம்மா. வளர் இளம் பருவத்திலேயே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. தெரியாத நபரிடம் தேவையில்லாமல் பேசாதே அம்மா. தெரியாத நபரிடம் நீ தேவையில்லாமல் பேசாதே அம்மா. நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. நீ நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. நம் அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. எந்த துறையில் நீ பணிபுரிந்தாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்து விடம்மா. நீ எத்துறையில் பணியாற்றினாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்து விடம்மா. அகத்தின் அழகை உன் முகத்தில் ஜொலித்து விடம்மா. நீ அனைவராலும் போற்றப்படும் பெண்ணாய் மாறிவிடம்மா. பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்றெடுப்பவள் நீதானே. பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்றெடுப்பவள் நீதானே. இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயோ? இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயா? தாய்ப்பால் ஊட்டும் போதே சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. தாய்ப்பால் ஊட்டும் போதே உன் சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. உன் குழந்தை வளரும் போதே அடித்து அணைத்து அழகாய் வளர்த்திடு. உன் குழந்தை வளரும் பொழுதே அதை அடித்து அணைத்து அழகாய் வளர்த்துவிடு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராதே என்று திரும்ப திரும்ப உள்ளத்தில் பதித்து விடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராதே என்று திரும்ப திரும்ப உள்ளத்திலே பதித்து விடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினில் எழுதிவிடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினிலே எழுதிவிடு. போதைக்கு அடிமையாகி நீ போக்கரியாய் மாறிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. போதைக்கு அடிமையாகி உன் பிள்ளையை போக்கரியாய் மாற்றிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. பெண்ணே, நம் எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம். எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்கும் பெண்ணே. நம் எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம். எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்கும். நன்றி பெண்களே. பெண் எனும் பேராற்றல், பெண்மையும் நீயே

0: இல்லாத பிரச்சனைகள் அல்லது நீர் கட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கி பெண்களுக்கு நிறைய வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இதற்கான சிகிச்சை முறைகள், இதற்கான மருத்துவ மனைகள் அப்படிங்கிறதும் பெருகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறதே ஒரு சவாலான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதற்கு ஒரு நிவாரணமாக ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்ட்டு மூலிகையை சார்ந்த இந்த மாதவிடாய் காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நிறைய சந்தைகளில் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த வள்ளி சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு இளம் தொழில் முனைவர், இவங்க ஹெர்பல் நாப்கின் நாங்கள் சந்தையில் கிடைக்கக்கூடிய மாதிரியானதாக இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான பிரத்யேகமாகவே நாங்கள் தயாரித்து தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தை நடத்தி இன்று வெற்றிகரமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளி சுந்தர்ராஜன் அவர்களைத்தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க?
1: என் பேர் வள்ளி சுந்தர்ராஜன். நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்திலிருந்து வரேன்.
0: ஓகே. எப்படி உங்களுக்கு இந்த தொழில் இறங்கணுங்கிற ஆர்வம் வந்தது?

0: எனக்கு வந்து 2013 பிசிஓடி ப்ளஸ் தைராய்டு எனக்கு வந்தது, பர்சனலாக எனக்கு வந்தது. அப்போ வந்து பிசிஓடி தைராய்டோட முழுமையான புரிதல் எனக்கு இல்லை, அது என்னன்னு தெரியலை. டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணும்போது அது ஒன்றும் நார்மல் பிரச்சனை தான், அவங்களுக்கு எத்தனை பேபின்னு கேட்டாங்க, ரெண்டு பசங்க இருக்காங்கன்னொன்னே ஒன்றும் கேஷுவலாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாளடிவில் எனக்கு அது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக ஆச்சு, அதனால எனக்கு பல உபாதைகள் உடம்புல வந்தது. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது கொடுக்குற நேரம் எனக்கு பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. அது வந்து நிறைய எடுக்க எடுக்க எனக்கு மறதிகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அலோபதி வேண்டாம், சித்தா மெடிசன் போகலான்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் போனோம். சித்தா மெடிசன் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியர் ஃபேமிலி, எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டனார், எங்கள் அப்பா எல்லாருமே வைத்தியர் குடும்பம்.
1: ஓ, சித்த வைத்தியர்,
0: சித்த வைத்தியர்
1: அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நீங்கள்.
0: வைத்தியர் ஃபேமிலிங்கிறதுனால மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து மருந்து பொடி தான் நிறைய வச்சுருப்போம், ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப போக மாட்டோம். எது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் வீட்டில் இருக்கிற மருந்தை தேனில் கலப்பி கொடுத்துருவாங்க,
1: கூவமாகவே
0: சரிப்பமாக கொண்டு போயிடுவாங்க. ஆத்தூரில் தான் எங்கள் ஆச்சி பாப்பாச்சி இருக்கிறாங்க, இங்கே திறந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தான் இருக்கிறாங்க. அவங்க மீட் பண்ண வரும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இந்த கடையில் வாங்கி வைக்காத, நாப்கின்லாம் வைக்காத, துணியே வை, பழைய காலத்தில் நம்மலாம் வச்ச மாதிரி வைங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா என்கிட்டருந்து தான் நான் வந்து கடையில் வாங்கி வச்சேன், காலேஜஸ் ஸ்கூல்ஸ் காலேஜ் போகிறதுனால ஏன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன்.
1: உங்களுடைய குடும்பத்திலேயே
0: எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு.
1: சரி,
0: அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் புரிஞ்சுக்கிட்டாலும் நான் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, பார்த்துக்கலாம், ஏன்னா நான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும்,
1: நமக்கு அது வசதியாக
0: இருக்காது. அதனால சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா, நாளடிவில் எனக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. நம்ம 9 மந்த்துக்கு ஒன்ஸ் வரும், 10 மந்த்ஸ்க்கு ஒன் வரும் பீரியட்ஸ். அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்ததுனால நானே வீட்டில் சரி நம்ம துணி வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வைக்கும்போது 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு, அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு. அப்போ இனிமேல் நம்ம அந்த நாப்கின் தொடவே கூடாது, நம்ம துணியே வைக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் டெய்லர் மிஷின் உண்டு, அதில் 4 துணி 5 துணி மேலும் மேலும் வச்சு தச்சு பார்த்து அதை யூஸ் பண்ணேன், அது நல்லா இருந்தது. என்னோட செகண்ட் பேபி பிறந்தப்போ எனக்கு அண்டர் பேட் யூஸ் பண்ணாங்க என்னோட டெலிவரி வார்டில். இதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு இம்ப்ரூவ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இந்த ஹெர்பு வைக்கிறேங்கிற விஷயம் வந்து அதுவும் பாட்டி தான் சொன்னது, இந்த மாதிரி வைக்கலாம்.
1: எந்த மாதிரி?
0: இந்த இப்போ இந்த நாப்கின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெர்ப் வச்சிருக்கோம்.
1: இப்போ நீங்க வந்து துணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க,
0: துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த 4 துணி வச்சிருந்தேனா 2 துணிக்கு இடையில மூலிகை பொருள். மூலிகை பொருள்ங்கிறது என்னன்னா துளசி பொடி, வேம்பு, கற்றாழை பொடி. கற்றாழை உடம்புக்கு குளிர்ச்சி, துளசி வந்து நல்ல ஆன்டிபயாட்டிக், மஞ்சள் வந்து ஸ்கின் வந்து ஸ்கின் டிசீஸ் வராது, அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனால அது இது மூணு பேசிக், இது மூணுமே நம்ம சாப்பிடுவோம்.
1: ஆமா, இந்த மூணையுமே நம்ம வந்து கைப்பக்குவமா சாப்பிடுறவங்க எல்லாருமே இதை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி
0: கிடையாது.
1: பஞ்சே இல்லைன்னு சொல்றீங்களா?
0: கிடையாது.
1: அப்ப அதுல இருக்கக்கூடிய பொருள் என்னது? அப்போ
0: பிளாஸ்டிக் உட்பல்புன்னு சொல்லுவாங்க, அது மரத்தோட கழிவு.
1: ஆஹா,
0: அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது, நிறைய ஈரப்பதம் இருக்கும், நீங்க ப்ளீடிங் டக்குன்னு உறிஞ்சிரும் அது.
1: ஆமா,
0: சரிங்களா,
1: நமக்கு அதுதான் நமக்கு வசதியா தெரியுது, அதனால தான் நம்ம அதை தேடி போறோம்.
0: இப்ப ரீசெண்டா வரதா நிறைய உட்பல்ப் சேக்குறாங்க.
1: நீங்க இந்த மரத்தின் மரத்தூள்
0: தூள் இல்ல கூழ், அதை வந்து பேப்பர் செய்றீங்கல்ல,
1: ஆமா,
0: அதே மாதிரி அது பேப்பரை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு சில கெமிக்கல்ஸ், சொல்ல முடியாத கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நாப்கின்னாலதான் பிரச்சனைன்ட்டு, ஆனா என்ன நாப்கின் மார்க்கெட்ல கரெக்டா வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட்.
1: சோ இப்போ நீங்க வந்து துணிக்கு இடையில அந்த மூலிகைகளை வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதா?
0: நல்லாவே ரிசல்ட் இருந்தது. நான் நார்மல் துணி வைக்கிறதுக்கும் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹெர்பு வச்சு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வந்துருச்சா?
0: கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிசிஓடியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
1: ஓ, நீர்க்கட்டிகள் கூட இல்லாமல்
0: போயிடுச்சு எனக்கு. நீர்க்கட்டி இல்லை, தைராய்டு நார்மல். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு தைராய்டு வருது, பிசிஓடி வருது, எல்லா பிரச்சனையும் வருது. ஏன் நம்ம இதை வந்து இப்படி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? நான் யூஸ் பண்ணேன், தங்கச்சி கொடுப்பேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்து பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா,

0: அப்போ அவளுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட், 4 மாதம் 5 மாதம் வரலன்னு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதில் பாப்பாவுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, நாள்பட்ட பீரியட்ஸ் வரலன்னா மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க.
1: உங்க தாத்தா வந்து வைத்தியருங்கிறனால,
0: வைத்தியருங்கிறதுனால மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க. மலை வேம்பாதி தைலம் கொடுக்கறச்ச பீரியட்ஸ் நமக்கு வந்துடும். நீங்க எவ்வளவு நாள்பட்ட பீரியட்ஸா இருந்தாலும் மலை வேம்பாதி தைலம் குடிச்சிங்கனாலே வந்துடும். அது என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க, கொடுத்துட்டு பீரியட்ஸ் டைம்லயே அது குடிக்க சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துடும். அப்போ அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மலை வேம்பாதி பவுடர் இருக்குல்ல, மலை வேம்பு பவுடர் இருக்கு, அதையா நம்ம யூஸ்
1: பண்ணலாம். மலை வேம்பு பவுடர்ங்கிறது மலை வேம்பாதி பவுடர்ங்கிறது இல்ல, ரெண்டு ஒண்ணுதான்.
0: ஒண்ணுதான்,
1: சரி.
0: எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். வந்து வீட்லயே காய வச்சு மிஷின்ல அந்த மருந்து திரிப்போம்ல, அந்த மிஷின்ல திரிச்சுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறது.
1: இப்ப இது எல்லாத்தையும் நீங்களே மூலிகைகளையே நீங்களே தயார்படுத்தி தான் இதுல பயன்படுத்துறீங்க.
0: கண்டிப்பா.
1: இப்ப இதை பயன்படுத்தி நீங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க, அவங்க உபயோகப்படுத்தி நல்ல ரிசல்ட் இருந்துச்சா?
0: அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, இச்சஸ் ரேஷஸ் இல்லக்கா,
1: அரிப்புகள் அந்த மாதிரி எதுவும் இல்ல,
0: இந்த தொடை இடுக்குகள்ல கருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சில பேருக்கு புண்ணாயிரும், ரொம்ப சிவியரா இருப்பாங்க, அலர்ஜி பயங்கரமா இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு தாங்க மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கம்ப்ளைண்ட் இருந்தது.
1: உதிரப்போ கவலத்தையும் உரிய அளவுக்கு அது தன்மை இல்லை,
0: தன்மை இல்லை அப்படின்னாங்க. நான் அதுக்கு சர்ஜிக்கல் காட்டன் தான், சும்மா நார்மல் காட்டன் தான் அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். அண்டர் பேட் நார்மல் காட்டன், மேலே ஒரு நான் ஓவன் கிளாத்து, அதை தான் வச்சு கொடுத்தேன். அது நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம இது பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பஞ்சு வச்சேன். இலவ பஞ்சு வாங்கி கூடுதலாக பஞ்சு வச்சேன். அது நல்ல உரியக்கூடிய தன்மை இருந்தது, அது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருந்தது. எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளடைவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஷேப் வேணும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில், அவங்க என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரமாக நான் உட்காந்து தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுப்பா அப்படின்னாங்க. நானும் மிஷினரி போடுறதுக்கு தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் முதல்ல கொடுத்து பார்த்துருக்கிறீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னோடனே இதை ஒரு தொழிலாகவே தொடங்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க.
0: 5 வருஷம் முன்னாடியே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மிஷினரி போடுறதுங்கிறது ஒரு 2 வருஷமா.
1: அதாவது கையை வச்சு தயாரிக்கிறது வந்து வியாபார ரீதியாக நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதனால அதை வந்து இயந்திரமயமாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. இதற்கான இயந்திரங்கள்ங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா?
0: இல்ல, இது வந்து நாங்க செஞ்சது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். எப்பவுமே சீலிங் பண்ண முடியும்.
1: துணிகளை ஒட்டுவதற்கு ஏத்த ஒரு இயந்திரங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கணும். அதுக்கு நீங்க யார அணுகுனீங்க?
0: நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியர்ஸ், அவங்களதான் போய் பார்த்து எல்லாமே நாங்க பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்னோட குரு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல, அவங்க மூலமா தான் இந்த மிஷின் செய்யறவங்க.
1: குருனா நீங்க எங்க எதுவும் கத்துக்கிட்டீங்களா?
0: ஆமா, இது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்ப நாங்க ப்ராப்பரா செய்யணும்னா திருச்சியில, திருச்சியில வந்து திருமதி வள்ளி கணேசன் அவர்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்.
1: தனியார் நிறுவனம்.
0: ஆமா,
1: அவங்க இதற்கான பயிற்சி,
0: அவங்க
1: பயிற்சியை கொடுக்கறாங்க. முறையான பயிற்சியும் எடுத்திருக்கீங்க.
0: கண்டிப்பா, அந்த மாதிரிதான் எடுத்தது. அதுக்கப்புறம் மிஷின் போட்டதுக்கு அப்புறம் அது சக்சஸ் ஆயிட்டு. எங்களுக்கு ஒரு 10 மிஷின் நாங்க ட்ரை பண்ணி, அது 10 மிஷின் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் 11
1: எல்லாமே உங்களுடைய சொந்த முதலீடு தான் இல்லையா?
0: ஆமா, நான் போட்டதுல இருந்தே நாப்கின் அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான்
1: இருக்கேன். இந்த இயந்திரங்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறது திருநெல்வேலியில?
0: திருநெல்வேலியில உங்க தனியா யூனிட் வச்சிருக்கேன்.
1: சரி, இதுக்கு நீங்க முறையான அங்கீகாரம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
0: ஆமா,
1: முறையான பயிற்சி எடுத்து நீங்க அதை இந்த இயந்திரத்தை நிறுவி பண்ணிருக்கீங்க. இப்ப இத இயந்திரத்திற்கு முதலீடு இது எல்லாத்தையுமே நீங்க முறையா தொழில் தொடங்குவதற்கு நீங்க கவர்மெண்டோட மானியம் அப்படி எதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்களா?
0: இல்ல இல்ல,
1: இப்ப சொந்த முதலீடு, உங்களுடைய சொந்த உழைப்பு நீங்க இதல பண்றீங்க. இத நம்ம தயாரிக்க கூட செஞ்சிரலாம், ஆனா இத மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா தொழில்ல? அதை நீங்க எப்படி பண்றீங்க?
0: இப்ப எங்க அப்பா வந்து அவங்கள பார்க்க நிறைய கிளையன்ட்ஸ் வராங்க, அவங்க மூலமா தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் இப்ப நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்துருக்கிறோம். இப்ப தூத்துக்குடியில இருக்கிறாங்க, திருவாரூர்ல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப எனக்கு இருக்கிறாங்க. அதாவது எங்க அப்பா பார்க்க வந்த ஆட்கள் மூலமா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சாங்க. அவங்க யூஸ் பண்ணி அவங்க நல்லா பயன்பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு கிடைச்சாங்க. நாங்க வீட்டுல இருந்தே நாங்க தொழில் செய்யறோம் அப்படின்னாங்க. ஒரு குறுகிய அமௌண்ட் போட்டு அவங்க எடுத்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆனா இப்போ நீங்க இதை சந்தைப்படுத்தணும்னா ஏற்கனவே சந்தைகள்ல இருக்கக்கூடிய நாப்கின்களுடைய விலையை அனுசரிச்சுதான் இதுவும் இருக்குதா?
0: அதை விட கம்மியாவே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: ஏன்னா அரசாங்கமே அதுக்காக நிறைய சலுகைகள் அறிவிக்கிறாங்க. மார்க்கெட்லயுமே எல்லா ரேட்லயுமே கிடைக்குது. ஏன்னா எளிய மக்கள் வாங்குற இதுல ரேட்ல இருந்து கிடைக்குது. நம்ம வந்து விளம்பரங்கள்ல பார்க்கக்கூடிய பெயர்கள் தான் மக்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்ப அது நல்லதுன்னு நம்ம நம்புறோம். நம்ம அதை போய் நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா அந்த விலையை விடையும் குறைவாகவே உங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்றீங்க. இப்ப இதை நீங்க சந்தைப்படுத்துறதுக்கு வாய் வழியா இதை பயன்படுத்தினவங்க சொல்லி, இதை பயன்படுத்தின மத்தவங்க அப்படியே சொல்லி சொல்லி தான் நிறைய பேருக்கு இது தெரிய வரும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப உங்களுடைய

0: இதை பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை இப்போ கூட்டிட்டு வருதா?
1: கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருது. ஏழு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு ஸ்டாக்ஸ் கொடுக்க எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது.
0: ஓ, அந்த அளவுக்கு உங்களுடைய உற்பத்தியை இப்போ பெருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் இருக்கும்போது தான் உற்பத்தியை கூட்ட முடியும். ஸோ உங்களுக்கு அது இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் தயாரிக்கிற இந்த நாப்கினை இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க, அதை பார்த்தா சந்தையில் கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல. அதே மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
1: ஃபஸ்ட்டு வந்து பியூர் காட்டன் துணி.
0: சரி,
1: சரிங்களா. பேப்பர் லாஸ்ட் உங்களுக்கு பேப்பர் வச்சிருக்கேன்.
0: சரி,
1: நானோவன் சொல்லுவாங்கல்ல, அதுல பிரீமியம் குவாலிட்டி. இந்த நானோவன் எல்லாமே
0: பேப்பர்ங்கிறது அதுலயே இருக்குமா, இல்ல அதை உரிச்சு கீழே போடக்கூடிய?
1: இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க பீல் பண்ணணும்.
0: ஓகே,
1: இது ஃபுல்லாமே நீங்க பீல் பண்ணி அப்படியே,
0: அதாவது அது அடியில் இருக்கக்கூடிய பேப்பரை ஃபுல்லா உரிச்சு எடுத்துமே பயன்படுத்துற மாதிரியாக இருக்கும். மற்றபடி இது பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள நீங்க பயன்படுத்தி இருக்கிறதுமே பார்க்க அந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்குது. பட் இதுல எந்த விதத்துல இது வித்தியாசப்படுதுன்னு சொல்றீங்க?
1: இப்போ இதுல இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு நாப்கின்,
0: நீங்க அதையும் கொண்டு வந்திருக்கிறீங்க.
1: ஆமா.
0: சரி,
1: இப்ப நான் அதை கட் பண்றேன். இதுல உள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க.

0: அது அடியில் இருக்கக்கூடிய பேப்பரை ஃபுல்லா உரிச்சு எடுத்து பயன்படுத்துற மாதிரியாக இருக்கும். மற்றபடி இது பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள நீங்க பயன்படுத்தி இருக்கிறதுமே பார்க்க அந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்குது. பட் இதுல எந்த விதத்துல இது வித்தியாசப்படுதுன்னு சொல்றீங்க?
1: இப்போ இதுல இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு நாப்கின்,
0: நீங்க அதையும் கொண்டு வந்திருக்கீங்க.
1: ஆமா
0: சரி.
1: இப்ப நான் அதை கட் பண்றேன். இல்ல உள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க.
0: ஓ, இதை கத்திரிக்கோலை வச்சு அவங்க வெட்டுறாங்க. அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து அதை ஒவ்வொன்றையாக உரிச்சு எடுக்கிறாங்க. மேல் பகுதியில் உருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் அதை அந்த இதை எடுத்தா
1: இது பிளாஸ்டிக்.
0: உள்ள பஞ்சு கூட தெரியலையே.
1: இது பிளாஸ்டிக்.
0: இது பிளாஸ்டிக்கா?
1: இதுதான் அந்த பேப்பர்
0: நூல் நூலா
1: சொல்லுவோம். இது பிளாஸ்டிக். மாஸ்க் போட்டுட்டு தான் இதையே எடுக்க சொல்லுவாங்க எங்கள் ட்ரைனிங்கில்.
0: ஓ,
1: ஏன்னா இது சுவாசிச்சாலே நமக்கு வந்து கேன்சர் வந்துடும்.
0: இது உள்ள இருக்கக்கூடியதுல என்ன இருக்குது? இதை திறக்கும் போது இதுல இருந்து
1: உட்பல்புன்னு சொல்லணும்ல.
0: ஆமா, மர கூழால செய்யறாங்கன்னு
1: சொன்னீங்க. அந்த கெமிக்கல்லாம் செய்யறதுனால இது ஓவர் கெமிக்கல் ஆயிருது.
0: இப்ப இது பாக்குறதுக்கு தூய வெள்ளையில இருக்குது. அப்ப மர கூழ்கள் எல்லாத்தையும் இந்த கலருக்கு கொண்டு வரதுக்கு இதுல நிறைய வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க.
1: யூஸ் பண்றதுனாலதான் இது இன்னும் விஷமா இருக்கு.
0: இத உங்களுக்கு பயிற்சியில சொல்லப்பட்டதே, இத திறந்தாலே
1: ஒரு
0: பேப்பர் கணத்துக்கு தான் இருக்கு. இந்த ஷீட் வந்து எதால செய்யப்பட்டிருக்கு?
1: இந்த ஷீட் வந்து கெமிக்கல் தான், ஃபோம் மாதிரி ஜெல்.
0: அதையும் அது பாக்குறதுக்கு அப்படியே தான் இருக்கு. அதை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவங்க அதை நடுப்பகுதியை இரண்டாக வெட்டுறாங்க. வெட்டின பிறகு உள்ள பார்த்தால் மேலே இருக்கக்கூடியதை அப்படியே உரிச்சு எடுக்கிறாங்க. இது வந்து துணி
1: நான் ஒவ்வொன்றில் ப்ரீமியம் குவாலிட்டி.
0: இப்போ பிளாஸ்டிக்கே பயன்படுத்தாத ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடிய ஒரு துணி மாதிரி இருக்கு.
1: துணி மாதிரி தான்.
0: இதை எடுத்த பிறகு உள்ள இருக்கிறது பஞ்சு இல்லையா?
1: அதுக்கப்புறம் ஒரு துணி.
0: ஓ, இதுவும் ஒரு துணி, ஒரு லேயர் இருக்கு.
1: நம்ம டைம்ல வந்து வேஸ்ட் எல்லாம் கிழிச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கஞ்சி பசை போடாத ஒரு துணி. இதுவும் துணி தான். நெக்ஸ்ட் நம்ம வைக்கிறது இலவம் பஞ்சு. இந்த இலவம் பஞ்சுக்குள்ள நம்ம ஹெர்ப் வைக்கிறோம்.
0: ஓ, இலவம் பஞ்சே ரெண்டு மூணு அடுக்காக இருக்கு, லேயரா. அந்த லேயரையும் அவங்க எடுத்து காண்பிக்கிறாங்க. அதற்கு நடுவுல அந்த மூலிகை பொடி வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த மஞ்சள், வேம்பு,
1: துளசி.
0: துளசி
1: நான் ஆறு ஹெர்ப் வைக்கிறேன். மஞ்சள், வேம்பு, துளசி, திரிப்பல்லா சூரணம், வெற்றிவேர் பொடி, இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஹெர்ப் வைக்கிறேன்.
0: ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறதும் இல்லை, ஆனால் நீங்கள் நேரடியாகவே காண்பிக்கிறீங்க. இரண்டு லேயர் பஞ்சுகளுக்கு இடையில அந்த மூலிகை பொடியை அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க.
1: மஞ்சள் பொடி, வெற்றிவேர் பொடி, துளசி, கற்றாழை, திரிப்புல்லா, வேப்பிலை பொடி. நார்மலாக இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேப்பிலை வைப்பேன். பிசியோடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து மலை வேம்பு வைப்பேன்.
0: அப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணும்போதே யாருக்கு தேவையோ அவங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ணுறீங்களா?
1: தைராய்டு இருக்கா கேட்பேன். அதே மாதிரி பிசியோடி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பேன். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் வைப்பேன்.
0: ஸோ அப்போ உங்களை அணுகலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரத்யேகமாக எந்த விதமாக வேணும்னு கேட்டு அவங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம்.
1: நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்.
0: இப்போ குறைந்த ஆர்டரை இப்போ ஒரு தனி நபருக்கு ஒருத்தருக்கு தேவைன்னு உங்களை அணுகிறாங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் உங்ககிட்ட எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? குறைந்த அளவுக்கு கேட்டாலும் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க.
1: ஆமாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது.
0: நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் இதை அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான மூலிகை நாப்கின்கள், அதுவும் உள்பகுதியில் வெளியே தெரியாத அளவுக்கு மூலிகைகள் வைத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சந்தைகளில் வந்து நிறைய மூலிகை நாப்கின்கள் கிடைக்குதுன்னு விளம்பரங்களும் இப்போ வருது. அவங்க எல்லாருமே இந்த மாதிரியாக தயார் பண்ணுறாங்களா எப்படி?
1: இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் கிடைக்கிறத நான் காமிச்சேன். நீங்கள் இதுதான் மூலிகை நாப்கின் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹெர்பல் நாப்கின் அவங்க இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஹெர்பல் நாப்கின் இப்படிதான் இருக்கும்,
0: இருக்கணும்.
1: அதோ இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு காரணம், மக்களுக்கு இத கேக்குற நிறைய பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நாப்கினோட டிஃபரன்ஸ் தெரியணும். எது மூலிகை நாப்கின், எது நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து நான் பேசிட்டு
0: இருக்கிறேன். இப்போ இந்த மூலிகை நாப்கின்களை வந்து நீங்க மிக குறைந்த விலையிலேயே சந்தையில கிடைக்கக்கூடிய மற்ற இதுக்கு இணையாகவே நீங்க அந்த ரேட்ல கொடுக்க முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தர சான்றிதழ்கள் எதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்களா?
1: நாப்கின் நான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட டெஸ்டட் சர்டிபிகேட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பெண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டெஸ்டட் குள்ளது நான் வாங்கி 17 டெஸ்ட் நம்ம

0: நாப்கின் பாஸ் பண்ணிருக்கு. ஓ, 17 டெஸ்ட் பாஸ் பண்ணி இது பெண்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றது அப்படிங்கறது
1: அரசாங்கமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது போக ISO சர்டிபிகேட் எடுத்திருக்கிறேன். ISO IAF எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ஃபாரின் கூட இன்புட் பண்ணலாம்,
0: எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது வெளிநாட்டுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு தரச்சான்றிதழ் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதனால வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்தாலும் நீங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க.
1: ஆமா, இப்ப நார்மலா நம்ம நாப்கின்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரணும், 2 hours once வந்து மாத்தணும், கம்பல்சரி. அது எதனாலதான், நம்ம உடம்புல இருந்து வர கழிவு தான் அது. அது வந்து நமக்கு இன்னும் நிறைய தொற்றுகளை உருவாக்கும், பாக்டீரியாஸ் வந்து நம்ம
0: வேலைக்கு போறோம். நம்ம காலையில கிளம்பும் போது நம்ம ஒண்ணு பயன்படுத்துவோமா இருக்கும், பையில ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். ஆனா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் நீங்க ஒரு நாப்கினை பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க.
1: அது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறது, சரிங்களா? இப்ப நீங்க ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட கேட்டீங்க, எதுக்காக ஹெர்ப் வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். நீங்க வெளியில இருந்து வர கழிவு இருக்குல்ல, அதை ஃபுல்லாமே இது பர்ன் பண்ணிரும், அந்த கிருமியை ஃபுல்லாமே அழிச்சிரும். நம்மள்ட்ட நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. இது கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாமே அது பர்ன் பண்ணிரும், நல்ல பாக்டீரியா மட்டும் தான் இருக்கும், அதை வந்து தக்க வச்சுக்கிடும். அதனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதுக்கு தான் இந்த மெயினாக அந்த ஹெர்ப் வச்சு கொடுக்கறது. இதனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை மக்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். இன்னைக்கு இதோட ரேட் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு 6 pad எடுத்துக்கிட்டீங்கன்னா 250-300 மேலே நல்ல நாப்கின் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னோட நாப்கின் 8 pieces கொடுக்குறேன், 180 கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: பொதுவாகவே வந்து பெண்களுடைய உடல் நலத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, எந்த நாப்கின்களை பயன்படுத்துறதாக இருந்தாலும் அது அதிகபட்சம் 2 மணி நேரம்,
1: 2 மணி நேரம். ஆனால் நம்மளோட நாப்கின் நீங்கள் 1 day ஃபுல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஹெர்ப் வச்சிருக்கிறதுனால நீங்கள் 1 day ஃபுல்லாமே வச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து பாக்டீரியா தொற்று வராதுன்னு
0: சொல்கிறீங்க. சரி, இப்போ இன்னொன்று, இந்த நாப்கின்களை வந்து டிஸ்போஸ் பண்றதுமே ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அதை ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு பாலித்தீன் பையில நம்ம அதை சுருட்டி நம்ம வந்து குப்பையில போடுறோம். அதை அந்த சுகாதார நிறுவன ஊழியர்கள் அதை எடுத்துட்டு போகும்போதுமே நமக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு இதுதான். உங்களுடைய நாப்கினை டிஸ்போஸ் பண்றது அதை எப்படி, இதுவும் இதே வகையில தானா அல்லது வேற வகைகளில் பண்ணலாமா?
1: நம்மளோட நாப்கின் நீங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னா, மண்ணுல குழிய தோண்டி கூட நீங்க உள்ள போட்டு புதைச்சிடலாம். இது மக்கவும் மக்கிரும், மண்ணுக்கு உரம், பெண்ணுக்கு வரம், மண்ணுக்கு உரம்னு சொல்ற மாதிரி மண்ணுல இது எல்லாமே மக்கிரும். அதனால இதை நீங்க,
0: அதாவது இதை வந்து நம்ம யூஸ் பண்ண பிறகு இதை டிஸ்போஸ் பண்ற வழியும் ஈஸி தான் நீங்க சொல்றீங்க. இதுல பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே இல்லாததுனால மண்ணுல போட்டு மூடினாலும் வெகு சீக்கிரமாகவே இது வந்து மக்கிரும் அப்படிங்கிறதுனால 100% இதை வந்து நம்ம நம்பலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து. சுகாதாரத்திற்கும் கேடு விளைவிக்காத, முக்கியமாக உடல் நலத்தை பேணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை நாப்கின்களை பற்றி ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. அதுவும் நம்ம ஏரியாலேயே இருக்கக்கூடிய இவங்க ஒரு புதிய தொழில் முனைவராக இருந்து சர்வதேச அளவிலும் இதனை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தரச்சான்றிதழ்கள் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி மேடம்.
2: இதுவரை அணையாடை என்கிற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கிரிஜா கண்ணனம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி, அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதி

0: மன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என்று வலியுறுத்திய அவர் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை வெள்ளம் நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம் பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர் தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
1: வானொலியில அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் சேரும்போது வானொலி பெட்டிதான் இருக்கும். காலைல 6 மணிலாம் எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்குங்க. அதுல மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இரு தினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொள் வளம் வர இருப்பது மதுரை தென்றல். இந்த மதிய வேளையில் ஒரு குட்டி விடுமுறை. மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிணி குரலில் கேட்கலாம்.

நேரம் 2:22. மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் மன அழுத்தங்களை பாடல்கள் மூலம் கரைத்து விடலாம். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களை மதுரை தென்றல் நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் உன்னிமேனன் குரலில் இதோ கேட்கலாம்.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 2:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியமும் இனிக்கும் மதுரத்தின். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 2:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் மனதுக்கு ஒரு மெல்லிய தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரல்களில் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

அடுத்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்கலாம். இதோ

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரபாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில்

0: பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6°C கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.6°C. அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1°C அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5°C உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5°C குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5°C அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4°C அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37°C ஆகும். குறைந்தளவு 28°C ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38°C ஆக இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 23°C ஆகும். குறைந்தளவு 11°C ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7°C, குறைந்தள வெப்பநிலை 25.8°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேயர்களே, இனி கேட்கலாம் இன்றைய குரல் அமுதம்.

ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் களைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.

ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் கலைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வெளிச்சம் வங்கும் மாலை வேளையில் கேட்டு ரசிப்போம் மதுரத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கோவில் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க காத்திருக்கிறது.
3: ஏ ஊரை விட்டு உறவை விட்டு சாதி விட்டு சாமி விட்டு எல்லாம் விட்டு கொல்ல விட்டு

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்க இருக்கின்றோம் நேர்களே. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்த பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல் தொடர்ச்சி, 7:10 மாவட்ட செய்திகள், திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம், மேலும் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, அதற்கு முன்பாக விடைபெறும் முன் இவையாகவும் கேட்க இருக்கின்றோம் இன்றைய மண்ணும் மணியும் பகுதியில். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 8:30 நலமாய் வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் பிரேம்குமார் அவர்கள். இன்று 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றலின் தொடர்ச்சி, 9:30 நாடக மலர். இன்றைய நிகழ்ச்சியில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துச்சாமி, பி ஜவஹர் மாரியப்பன், நாராயணன், அமைப்பு காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு கொஸ்டின் ஹவர் இன் பார்லிமெண்ட், அதனைத் தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி மேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. தேவாலா நீலகிரியில் 23 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. நேர்களை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் இசையோடு.

ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் ஒருபட பாடல், நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

Probabile. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வு

0: எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமான்னு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண் ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
3: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு

வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில்

ஆஸ்திரேலியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றலில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரமாலை 6:54. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு பழங்குடியின நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதுரை மன்னார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் 25/7/2026, 1/8/2026, 8/8/2026 ஆகிய நாட்களில் கீழ்கண்ட இடங்களில் நடத்தப்பட இருக்குது. 25/7/2026 அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், காரியாப்பட்டி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சிவகாசி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் இந்த முகாம் நடைபெற உள்ளதாக விருதுநகர் மாவட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க படிவத்தை ஆன்லைன் லிங்க் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்தோடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6:00 பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை விளையாட்டில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்குவதுடன் பல்வேறு விளையாட்டுகளில் உயர்தர பயிற்சிக்கான வழிகளை உருவாக்கி வீரர் வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்களின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு விளையாட்டு வீரர்களுடைய பின்புலம் மற்றும் திறன்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து வீர வீராங்கனைகளுக்கு ஒரு சீரான விளையாட்டு மேம்பாட்டு அணுகுமுறை மற்றும் சம வாய்ப்பினை வழங்கிட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் செயல்படுத்தி வருகின்றது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டார் விளையாட்டு பயிற்சி மையத்தின் கீழ் தடகள விளையாட்டானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு பயிற்சி தடகள பயிற்சியினர் பதவிக்கான விண்ணப்பங்களை 23/7/2026 முதல் விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்க அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வயது வரம்பு 50 ஆகும். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்த கடைசி நாட்கள் 31/7/2026 மாலை 5:00. இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்ந்து கேட்கலாம் மதுரத் தென்றல். பாடல் ஒலிக்கின்றது ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்களை.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இன்னும் சில நொடிகளில் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1,000 ரூபாயும் அடுத்த கட்டமாக 2,000 ரூபாயும் மூன்றாவதாக 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டம் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4,000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்கத்தின் திட்டத்தின் கீழ் ₹30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல் பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ₹67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சி கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர், அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும், அப்பகுதியில் புகையிலை பொருட்கள்

0: புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும், மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது

0: 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டுக்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.

0: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேளாண்மை முறைகள் குறித்து தகவல் வழங்குகிறார் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் ஜே கண்ணன் அவர்கள்.
3: விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம விவசாயிகள் வந்து அதிகமாக மகசூல் வரணுங்கிறதுக்காக அதிகமாக வந்து ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் களைக்கொல்லி மருந்துகளையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை அதிகமாக பயன்படுத்த என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு மண் மாசுபடுவதோட மண்ணில் இருக்கக்கூடிய நீரும் வந்து மாசுபடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரசாயன உரத்தை போடும்போது அந்த ரசாயன உரத்தில் இருக்கக்கூடிய நைட்ரேட் பாஸ்பேட் இது வந்து மழை தண்ணியில் அப்படி கரைஞ்சி போய் பக்கத்தில் உள்ள குளம் குட்டை ஏரியில் போய் கலந்துருது. அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து குளம் குட்டை ஏரியில் வந்து பாசிகள் அதிகமாக வளரும். அதாவது பார்த்திங்கன்னா நீலப்பச்சை பாசி, பச்சை பாசி, ப்ரௌன் பாசிகள் அதிகமாக உண்டாகிறது. அப்புறம் ஆகாய தாமரை அதிகமாக உண்டாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து விவசாயிகள் அதிகமாக போடக்கூடிய ரசாயன உரங்கள். நம்ம வந்து மண் பரிசோதனை செய்து நிறையா வந்து இந்த மண் பரிசோதனை நிலையம் வந்து எல்லா ஊர்லேயும் இப்போ வச்சுருக்காங்க. அந்த மண் பரிசோதனை நிலையத்தில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி எவ்வளவு உரம் வேணுமோ அவ்வளோ மட்டும் போடணும். நம்மளாம் சும்மா 5 மூடை போடுறோம், 6 மூடை போடுறோம்னு போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிக்குது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த உரத்தையும் தவிர பூச்சி மருந்து வேறு அடிக்கும்போது என்னன்னாக்கா அந்த பூச்சி மருந்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களான அந்த கேட்மியம், பாதரசம், ஆர்சினிக் இந்த மாதிரி நச்சு பொருள்கள் வந்து அந்த தண்ணியில் கலந்து போய் பக்கத்தில் உள்ள அந்த செடிகள்லேயோ மரத்துலேயோ இது பண்ணும்போது அந்த மரத்தில் வந்து அந்த நச்சுத்தன்மை வந்து உண்டாயிருது. அப்போ அந்த செடிகளில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்போ அந்த மண்ணில் உள்ள நச்சுத்தன்மையை விட செடிகளில் நச்சுத்தன்மை கூடுது. செடிகளை விட அதை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு வந்து நச்சுத்தன்மை வந்து அதிகமாகுது. அதனால் வந்து பூச்சி மருந்துகளை வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி பூச்சி மருந்துகளை அடிக்கவே கூடாது. நம்ம வந்து விவசாய மகசூலை இந்த தடவை ரொம்ப பாதிச்சிடுங்கிற ஒரே ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம பூச்சி மருந்தை அடிக்கணும். பூச்சி மருந்து அடித்தோம்னா நம்ம வந்து குறிப்பிட்ட பூச்சிகள் மட்டும் சாகலை, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்து போகுது. ஒரு விவசாய நிலத்தில் வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் வந்து 206 வகையான உயிரினங்கள் இருக்குது. அப்போ அந்த உயிரினங்களை வந்து நம்ம பூச்சி மருந்து அடித்து கொன்னுட்டோம்னா நமக்கு வந்து விவசாய நிலத்தில் வந்து அந்த உயிர் தன்மை வந்து குறைஞ்சி வரும். அதனால் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து களைக்கொல்லி மருந்துகளை அதிகமாக அடிக்க மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் வந்து இறந்துடும். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்னு சொல்லக்கூடியது வந்து மண்ணில் வந்து தலைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. மணிச்சத்தை வந்து தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. அதே மாதிரி சாம்பல் சத்துக்களை வந்து தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. எல்லா சத்துமே வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் இருந்தால் தான் அது மரத்துக்கோ செடிக்கோ கிடைக்கும். அப்போ வந்து இந்த மரத்துக்கோ செடிக்கோ வந்து உரத்தில் உள்ள சத்து கிடைக்கணும்னா நுண்ணுயிரிகள் இருக்கணும். அப்போ அந்த நுண்ணுயிரிகளை வந்து நம்ம கொல்ல வந்து மண் வந்து வளம் குறைஞ்சி மண் வந்து மலட்டுத்தன்மை அடைஞ்சிரும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த களைக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம களைக்கொல்லியை தவிர்க்கணும்னா கோடை

0: பண்ணலாம். கோடை காலத்தில் வந்து உழவு போட்டு விட்டோம்னா பாதி களைச்செடிகள் வந்து குறையும். இது வந்து மண் மாசுபடுறது, நீர் மாசுபடுறது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த பூச்சி மருந்தை தவிர்க்கணும்னா வந்து இப்போ 5 இலை கரைசல்னு இருக்குது, வேப்ப இலை கரைசலை இது பண்ணி தெளிக்கலாம். இயற்கையிலேயே பூச்சி வெரைட்டியாக இருக்கக்கூடிய பஞ்சகாவியா இந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னாக்க நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், நம்ம மண்ணையும் வளமாக வச்சுருக்கலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேளாண்மை முறைகள் குறித்து அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் ஜே கண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30. இனி தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும் சூழல்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
1: ஐயா வணக்கம்ங்க.
2: வணக்கம்.
1: இப்போ நீங்கள் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்து முதல்ல நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
2: அதாவது மல்லிகைப்பூ போட போகிறோம்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா உழவு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே காய விட்டு நல்லா உழவு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அந்த பதத்தில் ஒரு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து பாத்தி கட்டிட்டு கண்டு போடுவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டு வாங்கிட்டு வந்து கண்டை போட்டுட்டு தண்ணி விடுவாங்க. அது ஒரு ஒருத்தருடைய முறைகள் வந்து வெவ்வேறு தான் இருக்கும். அதில் நம்ம வந்து எப்படின்னா ஒரு 2-3 மாதமாக நல்லா உழுது போட்டுக்கிட்டே இருக்கணும். உழுது போட்டு முடிச்சுட்டு புல்லு வில்லு வராத அளவுக்கு வச்சுக்கிட்டே வந்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு வரோம்னா முத நாள் போவோம் ராமேஸ்வரத்தில் போய் கண்டு வாங்குவோம். வாங்கிட்டு இங்கே எப்படி வந்தாலும் சாயந்தரம் வந்துடுவோம். சாயந்தரம் வந்து விடிய காலம் வெள்ள நான் 7 மார்னிங் எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் போய் அந்த கயிறில் துணி கட்டி அது மூலயமா அளவு வச்சு கரெக்டாக 4x4 இல்லை 3x4 இல்லை 5x5 இந்த மாதிரி நம்ம கயத்தில் வந்து அடிக்கணக்கில் துணியும் கட்டியிருப்போம். அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டு அளவு இழுத்தா போடுவோம். அப்போ தான் கண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அப்போ நம்ம உள்ளே போய் வர்றதுக்கு நல்லாயிருக்கும், களை வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், மிஷின் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், மருந்தடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு வெள்ளனா கண்டு போட்டுட்டு அந்த 10 மணிக்குள்ளே தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிடணும். அப்போ தண்ணி பாய்ச்சல் வச்சுக்க செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அப்போ வாடுனா கண்டு வந்து தெளிச்சு கிடைக்காது. அப்போ அந்த தெளிச்சி ஆகிறதுக்கே நமக்கு இன்னும் 10 நாள் 1 வாரம் ஆயிரும். அதனால் அந்த தண்ணி வந்து அப்போயே 10 மணிக்குள்ளே ஒரு ஒரு குண்டாக போட தண்ணி விட்டுக்கிட்டே வந்துடுவோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் கண்டு வந்து நல்லா பதமாக ஆகும். 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டு நல்லா உட்காந்துரும். உட்காந்துருச்சுன்னா நம்ம அப்புறம் வந்து அதுக்கு நம்மளுடைய பக்குவம் எப்படின்னா மருந்தடிக்கிறவங்க மருந்தடிச்சு தான் ஆவாங்க, இயற்கையாக பண்ணுறவங்க இயற்கையாக பண்ணுவாங்க. ஆனால் இனி இருக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து மருந்தடிக்காமல் எந்த பொருளும் எடுக்க முடியல, எந்த வருமானம் இதுவும் ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது. இயற்கைன்ற போது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வச்சாலும் 2 தடவை தான் பூ எடுக்க முடியும், இல்லை 3 தடவை தான் பூ எடுக்க முடியும். இயற்கைனா அது எந்த நேரமும் எடுக்க முடியாது. நம்ம மருந்து அடித்தோம்னா ஆடைக்கும் கோடைக்கும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், வருஷம் முழுவதும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
1: இப்போ இயற்கையில் வந்து நீங்கள் பூ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் வந்து இந்த மீன் அமிலமும் பஞ்சகாவியா இதெல்லாம் போட்டால் வந்து பூ நல்லா பூக்குது, எப்படியும் வந்து வருஷத்துக்கு வந்து 5 தடவை 6 தடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கருத்து?
2: அது வந்து அதை ஃபஸ்ட்டுருந்தே பதப்படுத்திக்கிறணும். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறீங்களோ பிறந்ததுலேருந்து அந்த மாதிரி மல்லிகை செடியும் குழந்த மாதிரி தான். அதை நீங்கள் பிறந்த அப்படியே கொண்டு வரும்போதே நீங்கள் அந்த பக்குவத்தை கொண்டு வந்தால் அது வரும். காலதாமனம் மாறுச்சினாலும் போச்சு, நீங்கள் என்ன பக்குவத்தை கொண்டு வந்தாலும் மாறிக்கிறோம். அதனால் 2 விதமாக இருக்குது. நம்ம வச்சுக்கிற முத நம்மளோட உழைப்பு இது ரெண்டும் தான் அதில் காட்டினா தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு 1.5 வருஷத்தில் நல்லா கொண்டு வந்து கண்டை கொண்டு வந்தோம்னா 2 வருஷத்துக்கு நல்லா பூ எடுக்கலாம். அதே இயற்கை வெள்ளாமல் பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் கம்மியாக தான் கிடைக்கும், ஈல்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: இப்போ நீங்கள் ஒரு செடி நட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த செடி வந்து இருக்கும், எத்தனை முறை நம்ம வந்து 1 வருஷத்துக்கு பூ எடுக்கலாம்?
2: அதாவது கண்டு வந்து நல்லா கண்டு அதில் கண்ணில் வந்து வேர்பூச்சி வந்து இப்போ அதிகமாக சாகுது. இதுதான் இப்போ வந்து அதிகமான ஒரு இழப்பு. என்னென்னா கண்டு ஒரு 10,000 கண்டு வாங்கிட்டோம்னா அது 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த 10,000 கண்டில் 5,000 கண்டு போயிடுது. அப்போ அந்த 5,000 கண்டு போச்சுன்னா என்ன காரணம்னா இந்த வேர்பூச்சி. இந்த வேர்பூச்சி இதுவரையும்

0: எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக 15 வருஷம் தான் அந்த வேர்பூச்சி விழுந்து இப்போ கண்டு சாகுது. அதுக்கு முன்னாலேலாம் அந்த வேர்பூச்சி விழுகாது, கண்டே சாகாது மல்லிகப்பன். அப்போ அந்த இதுக்கு வந்து இன்னும் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. அது என்ன காரணம்ன்றும் மெடிக்கலும் கண்டுபிடிக்க முடியல, இயற்கை விவசாயமும் கண்டுபிடிக்க முடியலை. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் 20 வருஷம் இருந்துச்சு, நானும் பிறக்கிருக்கேன் சின்ன பிள்ளையில மல்லிகைப்பூக்கள், ஆனால் இப்போ பிறக்க முடியல. அதனால் வந்து செயற்கை உரத்தை வச்சு பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் வந்து கொஞ்சம் இதாகுது. அந்த செயற்கை உரத்தை வச்சும் கொஞ்சம் மருந்து கலந்து ஊற்றுனா ஒரு ஒரு செடி தப்பிக்குது. அதாவது 100க்கு 10 செடி 5 செடி தப்பிக்குது.
1: பூ எடுக்கிறது அப்படின்றது எப்போ இருந்து எடுக்கலாம்? இப்போ ஒரு செடி வச்சதுலேருந்து எத்தனை மாதத்துக்கு அப்புறம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பூ எடுக்கலாம்?
0: அதாவது கண்டு வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுனாவே, ஒரு வருஷன்றது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு தான், 6 மாதத்துலையும் பூ எடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதை எடுத்து ஒரு பக்குவமாக வந்துருச்சுன்னா அந்த பக்குவத்தில் வந்து என்னென்னா லைட்டாக ஒரு 10 நாள் உணர போட்டு ஒரு 15 நாள் உணர போட்டோம்னா அப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, அது வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே லைட்டாக தலை எடுக்கும். தலை எடுத்தோடனே 20 நாள் செடியை காய போட்டு ஒரு 30 நாளாக காய போட்டு அப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால், ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உரம் போட்டு தண்ணி விட்டோம்னா லைட்டாக செடி வந்து கருகருன்னு வரும். அப்போ வந்துச்சுன்னா குறுமிக்கும். அந்த குறுமிச்சோடனே ஒரு மருந்து, தலவு மருந்து. அப்புறமா என்ன பண்ணும், மறுபடி ஒரு தலவு மருந்து, இன்னும் ஒரு 4 நாள் 5 நாளில் ஒரு மருந்து, தலவு மருந்து. அப்போ எடுத்துட்டோம்னா அந்த வர்ற தலவு வந்து கருகாமல் அது வந்து மறுபடி புழு பூச்சி சாகாமல் அப்படியே அந்த தலவை அப்படியே கொண்டு வரலாம். அப்படியே கொண்டு வந்தோடனே மறுபடி வந்தோடனே ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் கழிச்சுட்டு மறுபடியும் வந்து அரும்புக்குன்னு தனியாக ஒரு மருந்து அடிக்கணும். அப்போ அந்த அரும்புக்குன்னு தனியாக ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா அங்கிட்டு ஒரு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரும்பு வந்து பச்சை அரும்பாகும். பச்சை அரும்பாகனே அப்புறம் வெள்ளரும்பாகும். வெள்ளரும்பு வந்தோடனே ஒரு மருந்து, அந்த வெள்ளரும்பு வந்தோடனே ஒரு மருந்து எடுத்துட்டோம்னா அப்படியே பூரா வந்து பெருவெட்டு மருந்து அதுலேயே கொடுக்கலாம். கொடுத்துட்டோம்னா பூ பெருக்கும். பூ பெருத்தோடனே அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொட்டை இல்லாமல் பூ நல்லா தெளிவாக வரும். அப்போ வந்து நம்ம என்ன ஈல்டு பார்க்குறோமோ அந்த ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம எப்பயுமே வந்து வரமுறை ஒன்று இருக்குது, இத்தனை நாளில் 25 நாள் தான் இந்த தண்ணி விட்டு 25 நாள் 30 நாளுக்குள்ளே வந்து பூ எடுக்கணும். அந்த 30 நாளில் கணக்கு எடுக்கிறதுக்குள்ளே சராசரியாக நம்ம பயன்படுத்தாமல் சும்மா யதார்த்தமாக பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து அவ்வளோ ஈல்டு கொடுக்காது, அவ்வளோ வருமானம் வராது, அவ்வளோ பூ வராது. அதனால் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஈல்டு கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 30 நாள் தான், மழை காலம்னா 35 நாள், வெயில் காலம்னா 25 நாளில் பூ வந்துடும்.
1: இப்போ நீங்கள் பூ எடுக்கிறீங்க, எந்தெந்த பருவத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ எடுத்த பூக்கள் வந்து உங்களுக்கு சீசன் டைம்னேனா எப்படி விலை கிடைக்குது, அன்சீசனில் அப்படின்னா எப்படி விலை கிடைக்குது?
0: அதாவது ஈல்டு வந்து மாட்டுத்தாவணி இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஈல்டு வச்சு தான் வந்து விலையும் போகும். அங்கே வந்து ஈல்டு வந்து கம்மியாக வருதுன்னா விலை கூடும். அதே மாதிரி மூர்த்த நாள் இருந்தால் கொஞ்சம் விலை கூடும். அதே மாதிரி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை 4 மாதத்துக்கு எப்படினாலும் விலை கூடும் அந்த டயத்தில் மட்டும். ஆனால் அந்த டைம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் பூ. ஏன்னா அந்த டைம் வந்து மழை, அந்த காற்று, இந்த இதுகள்லாம் அடிச்சுட்டே இருக்கனால, பனி விழுந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து பூ வரத்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்தையும் நம்ம தொழில் நல்லா பண்ணணும்னா, விவசாயத்தை நல்லா முறைப்படி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பான முறையில் ஈல்டு நிறையா கிடைக்கும், நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த 4 மாதத்தில் தான் நல்ல வருமானம் வரும், அதிகமான விலை கிடைக்கும் மல்லிகைப்பூக்கு.
1: இப்போ நீங்கள் மல்லிகை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா? அந்த மெட்ராஸ் மல்லி என்னென்னமோ புதுசு புதுசாக மல்லியெல்லாம் நிறையா வந்திருக்குல்ல, அது எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா?
0: எங்கள் ஊரை பொறுத்தல, வேடபுளியத்தை பொறுத்தல ஒரே பூ மல்லிகைப்பூ தான், மதுரை மல்லி தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஊரில் மல்லிகைப்பூ வந்து எங்கே வாங்கி போய் வச்சாலும் மணக்கம் நல்லாயிருக்கும். மற்ற ஊரில் வாங்குறத விட நம்ம ஊரில் வாங்கி வச்சிங்கன்னா மணம் வந்து வேறு ஊரில் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம ஊரில் வந்து மணம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் எடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்கன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ஒரு மல்லின்னு கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மதுரையில் அந்த மணம் சொல்லி எடுத்துக்காட்டும்.
1: நீங்கள் எத்தனை ஏக்கரில் இப்போ இந்த மல்லிகைப்பூ போட்டிருக்கீங்க?
0: நம்ம இப்போ 1 ஏக்கரில் மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து வேலைகளுக்கு வந்து இப்போ இந்த 100 நாள் வேலை வந்ததுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயம்லாம் நலிவடைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் வந்து வெயில்லாம் என்னான்னு தெரியாது. அந்த வர்றாங்க அப்படி விருப்பப்பட்டு வராமல் அவங்க நம்மளுடைய இதுக்காண்டி வர்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம், 200 ரூபா கொடுத்தோம், இப்போ 300 ரூபா கேட்குறாங்க. இன்னும் நாளாக என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்தில் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. அப்போ வருமானம்ன்றது ரெண்டு பேத்துக்குமே லாபம்லாம் போயிடும். மருந்து அடித்து களை வெட்டி உரம் வச்சு தண்ணி விட்டு அந்த செடியை பாதுகாத்து கொண்டு வந்து இவ்வளோதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கும் ஈல்டு இது வருமானமும் கம்மியாயிரும், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் வரவுக்கும் தண்ணி ஊற்றி தான் போகும். இது வந்து தொழில் வந்து 4 இடம் நலிவடைஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த தொழிலுக்கு எல்லா பேரும் வர்ற அளவுக்கு வச்சுட்டா இன்னும் விவசாயம் வந்து பெருகும். என்னென்னா மக்கள் வந்து எல்லா பேத்துக்கும் அவங்களுக்கும் நல்லது தான், நாளைக்கு அவங்களுக்கும் இடம் இருக்குது, அவங்களுக்கும் வேலைக்கு போவாங்க, நமக்கும் வேலைக்கு போவாங்க, நம்ம அங்கிட்டு வேலைக்கு போவோம்.

0: இப்போ உங்களுக்கு சீசன் டைமில் அப்படின்னா அந்த பூ விலை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து அந்த பூவை என்ன செய்வீங்க?
1: அந்த சீசன் டயத்தில் வந்து நமக்கு வந்து விலை இல்லைன்னு வச்சிங்களேன், அங்கேயே எங்கள் முதலாளியே வந்து சென்டுக்கு எடுத்துருவாங்க. அப்படியே மறுபடியும் நம்ம கொண்டு போனது அங்கே வந்து கம்மியாக போவோம், அவ்வளோ சென்டுக்கு எடுப்பாங்க, கம்மியாக எடுப்பாங்க. 500 போகிறத 200 எடுப்பாங்க, அதே மாதிரி 200 போச்சுன்னா 100 எடுப்பாங்க. இதுதான் சென்ட்டுக்கு எடுத்த பாதி பாதியாக எடுப்பாங்க.
0: சென்ட்டுக்கு எடுக்கும்போது வந்து நீங்கள் தரமான பூன்னு தரம் பிரித்து எடுப்பாங்களா, இல்லை அப்படி இல்லை இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்களா?
1: அந்த இதெல்லாம் கிடையாது, தரம் பிரிக்க மாட்டாங்க. சென்ட்டுக்கு வந்து தரம் பிரிக்க தேவையில்லை, அது அப்படியே மொத்தம் எல்லாமே மூட முடியாக நம்ம அப்படியே அளந்து போட்டு போயிட்டோம்னா போதும். சென்ட்டுக்கு வந்து அது கணக்கு கிடையாது, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா தான் தரவாரியாக பிரிக்கிறது. அப்போ தான் வந்து நம்ம பூக்கு வந்து குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க, அங்கே வந்து கிலோவுக்கு இவ்வளவு கொடுவாங்க. ஆனால் வந்து சென்ட்டுக்கு வந்து அப்படி கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி கண்டுபிடிப்பாங்க.
0: இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பிரித்து கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா இது வரைக்கும்?
1: எங்கள் ஓனர் கடையிலேயே எடுத்துருவாங்க, தனியாக எடுப்பாங்க. இந்த பூ

0: இதுதான் சென்ட்டுக்கு எடுத்த பாதி பாதியாக எடுப்பாங்க.
1: சென்ட்டுக்கு எடுக்கும்போது வந்து நீங்கள் தரமான பூன்னு தரம் பிரித்து எடுப்பாங்களா, இல்லை அப்படி இல்லை இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்களா?
0: அந்த இதெல்லாம் கிடையாது, தரம் பிரிக்க மாட்டாங்க. சென்ட்டுக்கு வந்து தரம் பிரிக்க தேவையில்லை, அதை அப்படியே மொத்தமாக எல்லாமே மூட முடியாக நம்ம அப்படியே அளந்து போட்டு போயிட்டோம்னா போதும். சென்ட்டுக்கு வந்து அது கணக்கு கிடையாது. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா தான் தரம் வாரியாக பிரிக்கிறது, அப்போ தான் வந்து நம்ம பூக்கு வந்து குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க, அங்கே வந்து கிலோவுக்கு இவ்வளவு கூடுவாங்க. ஆனால் வந்து சென்ட்டுக்கு வந்து அப்படி கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி கண்டுபிடிப்பாங்க.
1: இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பிரித்து கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா இது வரைக்கும்?
0: எங்கள் ஓனர் கடையிலேயே எடுத்துருவாங்க, தனியாக எடுப்பாங்க. இந்த பூ நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குன்னா அப்படியே எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துருவாங்க, எங்கள் கடையிலேயே வந்து எடுத்துருவாங்க. நாங்கள் போய் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்கள் கடைக்கே எல்லாமே வந்துடுவாங்க. எங்கள் கடை பெரிய கடை, அதனால் எங்கள் கடையிலேயே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து பூ மார்க்கெட்டில் கடை தனியாக வச்சுருக்கீங்களா?
0: எல்லா பேரும் எல்லா கடைக்கும் பூ இப்போ எங்கள் ஊர்லேருந்து போடுறாங்க. எங்கள் ஊர் கடையிலையும் ஒரு 20 கடையில் பூ போடுறோம் எங்கள் ஊர்லேருந்தே மொத்தம்.
1: இப்போ வந்து உங்கள் கடையில் பூ அதிகமாக போடுறது சரி, இப்போ பூ எடுக்கிறது எந்த நேரத்தில் எடுப்பீங்க? காலையில் பறக்குவீங்களா இல்லை சாயந்தரம் பறக்குவீங்களா? எந்த நேரத்தில் பறக்குனா வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்?
0: அதாவது காலையில் எப்பயுமே 7 மணி 5 மணிக்கெலாம் போய் பூக்காட்டில் போய் எடுத்தோம்னா ஒரு 8 மணிக்குள்ள ஃபஸ்ட் ரவுண்டு கொண்டு போனோம்னா ஒரு வேலை, அப்புறம் அந்த 8 மணிக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 10 மணி 11 மணிக்கு கொண்டு போனால் அது ஒரு வேலை குறையும். அப்புறம் அப்படியே வந்து கூடுனதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 8 மணிக்கு போகிறோம்னா அது ஒரு வேலை ஆகும், அப்புறம் 10 மணிக்கு ஒரு வேலை ஆகும். அந்த 10, 11 மணி, 12 மணிக்குள்ள வரையும் போட்டால் கொஞ்சம் ஒரு வேலை இருக்கும், அதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் வேலை குறையத்தான் செய்யும்.
1: இப்போ மதியான நேரத்தில் ஒரு செட்டு பூ கொண்டு வராங்களா, 2 மணிக்கு 3 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் கொண்டு வராங்களா, அந்த ரேட்டு வந்து உச்சமாக இருக்குமா?
0: அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லா பேத்தும் பூ இல்லை, நம்ம தான் பூ கொட்டிருக்கணும், நல்ல விலைக்கு போடலாம். ஈவினிங்கில் 6 மணி வரையும் போடலாம், பூ போடலாம் 6 மணி வரையும் போடலாம். ஆனால் வந்து நம்ம யாரும் பூ இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு போடலாம், பூ இருந்துச்சுன்னா நார்மலாக தான் இழுக்கும். அங்கே ஒரு 10 பேர் கொட்டியிருக்கோம்னா அந்த 10 பேத்துக்கு எண்ணெய் இல்லை கம்மியாக தான் கிடைக்கும்.
1: இப்போ நீங்கள் வந்து பூ வந்து இங்கே வந்து உங்களுக்கு எடுப்பாங்களா இல்லை நீங்களே கொண்டு போய் எங்கள் கடையில் போடுவீங்களா?
0: நம்ம தான் கொண்டு போய் பறை கொண்டு போய் மதுரையில் மாட்டுத்தானில் போடணும், இங்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. இங்கே எல்லாமே இங்கேருந்து அங்கே கொண்டு போனால் தான் இடம் போட்டு கொடுத்துருவோம்.
1: சரி, இப்போ மேக்ஸிமம் இங்கே வந்து நிறையா பேர் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கிறீங்க, இப்போ ஒரே வண்டி பிடிச்சி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் போட்டுருவீங்களா இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக எடுத்து போய் போடுவாங்களா?
0: அதான் இது வந்து எப்படின்னா சுயநலம் கலந்த ஒரு பொதுநலம். ஏன்னா நம்ம பூ எடுக்கிறோம்னா நம்ம அவன் பூ வாங்கிட்டு போனால் நம்ம பூ கொஞ்சம் முன்ன பின்னா லேட் ஆகும், அந்த பூவும் போட்டு வரணும் இந்த பூ போட்டு வரணுன்றக்காண்டி மக்கள் என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க வண்டி வச்சுருக்காங்க, டூ வீலர் வச்சுருக்காங்க, பிறக்கணுன்னே ஒரு 5 கிலோ 10 கிலோ பிறக்கினாங்களா கமுக்கமாக டக் டக் டக்னு வேகமாக போய் போட்டுருவாங்க. ஒரு அவசரம் முடியாத பட்சத்துக்கு நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுப்பாங்க ஒளியே, அப்போ மற்றபடி அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, மொத்தமாக கொடுத்து விட மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் அவனுக்குள்ள அண்ணன் தம்பி மட்டும் இருந்தால் மட்டும் 2 பேர் சேர்ந்துருந்தால் மட்டும் தான் கொண்டு போவாங்க ஒழிய, எல்லா பேர் பூவெலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. இங்கே எல்லா பேர் பூ கொடுத்து விடவும் மாட்டாங்க, இங்கே அதிகமாக அவரவராக போய் கொண்டு போய் போடணும், அவரவராக பணத்தை எத்தனை கிலோ என்னன்னு அவங்க கண்ணால் பார்க்கணுன்றக்காண்டி பாதி பேர் போவாங்க.
1: இல்லை இப்போ வந்து மொத்தமாக வண்டி பிடிச்சி அப்போ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு பூ வருமா?
0: அதிகமாக வரும், ஆனால் பொங்கல் கொடுக்க மாட்டாங்க, இங்கே கொடுக்கவே மாட்டாங்க, இந்த ஊரை பொறுத்தவரை கொடுத்து விட மாட்டாங்க.
1: அப்போ தனித்தனியாக தான் போய் நீங்கள் வந்து பூ மார்க்கெட்டில் போய் போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் போட்ட அன்னைக்கே நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லை மாசக்கல்ல வாரம் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வாங்குவீங்களா?
0: நாங்கள் வந்து எப்பயுமே வந்து போட்டோம்னா மாதத்துக்கு வேணும்னா 100 ரூபா 100 ரூபா வாங்குவோம், அவசர தேவைன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்குவோம், அப்போ மருந்து வாங்குவோம் உரம் வாங்குவோம், அவ்வளோதான் ஒழிய. நாங்கள் வந்து எங்கள் பணம் வந்து இருக்குது அப்படின்னா எங்கள் ஓனர்கிட்ட மொத்தமாக தான் வாங்குவோம், 4 மாதத்துக்கு ஒரு வாங்குவோம், அப்படி தான் வாங்குவோம் ஒழிய. நாங்கள் பாதி பாதியாக வாங்க மாட்டோம், 100 ரூபா வாங்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம், அப்படியெல்லாம் வாங்குறது பழக்கம்.
1: மொத்தமாக வாங்கி ஒரு தொகை நமக்கு முழுசாக கிடச்சா அது ஒரு பயன்பாடாக இருக்கும் நமக்கு அப்படின்றதுனால மொத்தமாக வாங்கிக்குவீங்க.
0: ஒரு நகை நட்டு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தோடந்தோரில் ஒரு வேலை இல்லை பக்கத்தில் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி விவசாயம் அந்த செய்முறைகளுக்கு வாங்கணும், அப்படி பெரிய பெரிய செய்முறை வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு செய்கிறதும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்து வைக்கணுன்றக்காண்டி அப்போ மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு அதை வச்சு சிறுசேமிப்பு மாதிரி செஞ்சு.
1: இப்போ பேங்க்கில் போய் சிறுசேமிப்பு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக வாங்கிக்கிறீங்க?
0: ஆமாம் ஆமாம், அப்படி தான். ஏன்னா நம்ம இங்கே பேங்க்கில் போட்டு எடுக்கிறது சரி, எங்கள் ஓனர்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அவர் எப்போ வேணாலும் சரி நம்ம வேணும்னா கொடுத்துருவாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. அது வந்து நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய வருமானத்தை வச்சு தான் அவங்களும் கொடுப்பாங்க நம்மளுக்கு.
1: இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த மல்லிகைப்பூவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லை வருமானம் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு கட்டுப்படி ஆகுதா?
0: இல்லை நல்லாயிருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா அன்றைக்கி வந்து 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ கொண்டு போனவங்க இன்றைக்கி 10 கிலோ கொண்டு போகிறோம். என்ன காரணம்னா தொழில் வந்து கொஞ்சம் குன்றுது. என்ன காரணம்னா விவசாயத்தில் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல, அது ஒரு இது. அந்த பூ அதிகமாக வர வச்சோம்னா அந்த பூவை பிறக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேது. ஸோ அந்த மாதிரிலாம் எச்எஸ்ஆக இருந்தால் இன்னும் தொழில் நல்லாயிருக்கும், நம்மளும் 10 ரூபா அதிகமாக சம்பாதிக்கலாம், அவங்களுக்கும் 10 ரூபா செய்யலாம். ஆனால் இந்த மக்

0: மக்கள் வந்து தொழிலுக்கு வந்து வர்றது இல்லைன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே குறைவாக இருக்குது. கொஞ்சம் இந்த வேலைகள் மட்டும் குறைவாக இருந்து நம்ம விவசாயத்துக்கு சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பூர்த்தி ஆயிரும், எல்லாமே பூர்த்தி ஆயிரும்.
1: மிக்க நன்றி ராமச்சந்திரன் சார். நீங்கள் வந்து நேயர்களுக்காகவும் மதுரை வானொலிக்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு மல்லிகைப்பூவை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்காக
0: நன்றி. நன்றி.
2: இதுவரை மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள்.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் ஊறுகாய்ப்புள் குறித்து தெரிந்து கொள்வோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் பால் விற்பனை தொகை கொழுப்பு சத்து அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. பாலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் போதுதான் பால் சற்று கெட்டியாக இருக்கும். பாலில் புரதத்தின் அளவு கூடும் பொழுது நீர்த்து போய் தண்ணீராக இருக்கும். அசை போடும் பிராணிகளான கறவை மாடுகளில் ரூமன் எனப்படும் வயிற்றறையில் பாக்டீரியா நுண்கிருமிகள் அதிக அளவில் இருக்கின்றன. இவைதான் நார்ச்சத்து தீவன வகைகளான வைக்கோல், சோளத்தட்டை, கோ3 மற்றும் கோ4 புல் வகைகள் போன்றவற்றை செரிமானம் செய்கின்றன. செரிமான உறுப்புகள் நன்றாக சுருங்கி விரியும் போதுதான் செரிமானம் முழுமையாக நடைபெறும். நார்ச்சத்து தீவனங்கள் உணவு பாதையினை விரிவடைய செய்வதோடு சில வகை நொதிகளும் சுரக்க காரணமாக அமைகிறது. நார்ச்சத்து தீவன வகைகளான கோ3 கோ4 புல் வகைகளை சாப்பிடும்போது ரூமன் வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் உராய்வுகளால் அசிட்டிக் அமிலம், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், ஃபியூட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் சுரக்கின்றன. இவைதான் கொழுப்பு சத்து உருவாக மூல காரணிகளாகும். இக்காரணிகள் பல்வேறு இரசாயன மாற்றங்களினால் பாலில் கொழுப்பு சத்தாக சேருகின்றன. பெரும்பாலான விவசாயிகள் பச்சை தீவனங்களை கறவை மாடுகளுக்கு கொடுப்பது இல்லை. விவசாயிகளில் ஒரு சிலர் மட்டுமே கோ3 கோ4 தீவன புல் வகைகளை தங்கள் நிலங்களில் பயிரிடுகின்றனர். பெரும்பாலும் இவை பருவமழையை நம்பி பயிரிடப்படுகின்றன. எனவே பச்சை தீவனங்கள் கோடை காலங்களில் தாராளமாக கிடைப்பது இல்லை. பருவமழையை நம்பியிருக்கும் நம் நாட்டில் மழை காலங்களில் பசும்புல் மிக அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் கோடையில் பசும்புல்லை காண்பது அரிதாக இருக்கும். மழைக்காலத்தில் அபரிமிதமாக கிடைக்கும் இந்த பசும்புல் வகைகளை ஆண்டு முழுவதும் விவசாயிகள் பயன்படுத்த முடியும். பசும்புல்லை சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் புல்லாக மாற்றி அதில் உள்ள சத்துக்கள் குறையாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்க முடியும். நல்ல மழை காலங்களில் கிடைக்கும் அபரிமிதமான தீவன புல் வகைகளை விவசாயிகள் தேவைக்கேற்ப சிறு குழிகள் வெட்டி இந்த முறையை பயன்படுத்தலாம். பசும்புல்லை காற்றோட்டமாக பசும்புல்லை காற்றோட்டம் இல்லாத இடத்தில் நொதிக்க செய்வதுதான் இந்த ஊறுகாய்ப்புள்ளின் அடிப்படை அம்சமாகும். மழைக்காலங்களில் ஊறுகாய்ப்புள் முறையை கையாளக்கூடாது. மொத்தம் அறுவடை செய்ய போகும் தீவன எடையை ஏறக்குறைய அளவிட்டு அதற்கேற்ற சைலோ எனப்படும் குழிகளை வெட்ட வேண்டும். இவ்வாறு ஊறுகாய்ப்புள் தயாரிக்கும் இடத்தில் மண்ணின் தன்மையானது நீர் தேங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அறுவடைக்கு பின் புல்லை சிறிது நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். ஏனெனில் பயன்படுத்தப்படும் புல்லில் 10-20% வரைதான் ஈரப்பதம் இருக்க வேண்டும். இப்படியாக தயாராக உள்ள புல்லை 4.5 சென்டிமீட்டர் அளவில் நறுக்கி மண்டை வெள்ளத்தின் பாகினை புற்களுடன் சேர்க்கலாம். இது நொதிக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. சாதாரண உப்பையும் சேர்க்கலாம். இது புல்லின் சுவையை அதிகரிக்கும். சைலோவின் அடியில் 5 சென்டிமீட்டர் உயரம் வரை உபயோகமற்ற புல்லை படுக்கையாக அமைக்கலாம். அதன் மேல் தீவன புல் வகைகளை துண்டுகளாக நறுக்கி பரப்ப வேண்டும். ஒவ்வொரு 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கும் வெள்ளப்பாகு உப்பு கரைசலை தெளிப்பது மிகவும் அவசியம். புல்லின் உயரம் தேவைக்கேற்ப வந்தவுடன் வைக்கோல், மரப்பட்டை போன்றவற்றை 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பரப்பி அதன் மேல் மண்ணால் மூட வேண்டும். மழை காலங்களில் மழை நீர் உட்புகா வண்ணம் மூட வேண்டும். மூடப்பட்ட குழியின் மேல் தென்னை இலைகளை பரப்பி வைக்க வேண்டும். குழியின் உள்ளே புல்லின் இரசாயன மாற்றங்கள் 2 அல்லது 3 மாத காலத்தில் நிறைவு பெறுகின்றன. அதன்பின் குழியை திறந்தால் ஊறுகாய்ப்புள் தயார். ஒருமுறை திறந்த குழியினை மறுமுறை மூடக்கூடாது. அப்படி செய்தால் மொத்த புல்லும் கெட்டுவிடும். இந்த சூழ்நிலையில் ஊறுகாய்ப்புள் நல்ல மணத்துடன் பசும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஊறுகாய்ப்புள் தயார் செய்வதால் வருடம் முழுவதும் அனைத்து நேரங்களிலும் சத்துமிக்க கால்நடை தீவனம் கிடைக்க ஏற்பாடு செய்யலாம். தண்டு தடிப்பாக முற்றிய நிலையில் புல்வகை இருந்தாலும் ஊறுகாய்ப்புள் தயார் செய்வதால் மிருதுவாக இருப்பதுடன் விரயம் செய்யாமல் கால்நடைகளால் விரும்பி உண்ணப்படும். இவ்வேளாண் தகவல் நத்தம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைப்பிலிருந்து வழங்கப்பட்டது.

இனி அடுத்து வேளாண் பழமொழி சிந்தனை. வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், பயோ மினரலைசர் என்பது உரமாக்கல் செய்யும் முறையை விரிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் கட்டமைப்பு ஆகும்.

0: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
0: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
1: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல
0: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகோசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி

0: 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகைன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கலாம் சூப்பர் சாங்ஸ் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. நம்ம கேட்க போற முதல் பாடலை பாடியிருக்காங்க சங்கீதா ராஜேஸ்வரன். பாடல் கேட்கலாம் வேலாயுதம் படத்திலிருந்து.

0: gigawatt of nuclear power capacity is envisaged to be set up beyond 2032 by Nuclear Power Corporation of India Limited, comprising indigenous pressurized heavy water reactors and light water reactors by 2047, taking the capacity to about 54 gigawatt. The minister said as per the roadmap, the balance of 46 gigawatt is expected to be set up by other public sector enterprises, state governments, private sector and joint ventures. And that's all in today's Parliament Review.
1: நேரம் இரவு 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள்.
3: மக்கள் பொதுவாக சித்த மருந்துகளை எடுக்க தயங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பத்தியம். மருத்துவர்கள் நோயாளிகளிடம் பத்தியம் பற்றி சொல்லும்போது பத்தியத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலையும் நோயருக்கு விளக்கி சொல்லும்போது மிகுந்த ஒத்துழைப்போடு நோயாளிகள் மருந்தை உட்கொள்வர் என்பது என் நம்பிக்கை. பத்தியம் இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் எளிதில் தீரவும் மருந்துகளை உடல் சரியானபடி கிரகிக்கவும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அதைத்தான் பத்தியம்னு சொல்றாங்க. சித்த மருத்துவம் இந்த பத்திய முறைகளை மூன்றா பிரிச்சிருக்கு. இச்சா பத்தியம், கடும் பத்தியம், மிக கடும் பத்தியம் அப்படின்னு. முதல்ல இச்சா பத்தியம் பத்தி பார்ப்போம். மருந்து உண்ணும்போது கடுகு, நல்லெண்ணெய், வெண்பூசணி, பரங்கிக்காய், மாங்காய், பலா, தேங்காய், பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, அகத்திக்கீரை, பாகற்காய், புகையிலை, இந்த உணவுகளை தவிர்க்க சொல்கிறார்கள் இந்த இச்சா பத்தியத்தில். கூடவே பகல் உறக்கம், உடல் உறவு இவற்றையும் நீக்க வேண்டும் என்று சித்தர் இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடும் பத்தியம் பற்றி பார்ப்போம். மேற்படி இச்சா பத்திய முறைகளை கடைபிடிப்பதோடு அதன் கூடவே உப்பு, புளி, காரம் இவற்றை நீக்குவதே இந்த கடும் பத்திய முறையாகும். இதை மருந்து உண்ணும் காலம் நீக்குவதோடு எவ்வளவு நாட்களுக்கு மருந்து உண்டோமோ அந்த சம நாட்களுக்கு மறுபத்தியமாக இவற்றை கடைபிடிக்க சொல்லப்படுகிறது. அந்த காலங்களில் புளி சுட்டு சேர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு சேர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. இது இந்த கடும் பத்திய முறையாகும். அடுத்ததாக மிக கடும் பத்தியம். கடும் பத்தியத்தில் உப்பு, புளி, காரம் நீக்க சொல்லப்படுகிறது. அதையே இந்த மிக கடும் பத்தியத்தில் கடைபிடிக்க சொல்லப்படுகிறது. கூடவே புதிய மண்பானையில் அரிசியை உப்பின்றி கஞ்சி காய்ச்சி உணவு அருந்த அறிவுறுத்தப்படுகிறது. கடும் பத்தியத்தில் உப்பு புளிக்காரம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிக கடும் பத்தியத்தில் உப்பு காற்று, குறிப்பாக கடற்காற்று, புளியங்காற்று, புளிய மர நிழல் இவற்றையும் தவிர்க்க சொல்றாங்க. மிக கடுமையான பத்திய முறைகள். இது கூடவே உப்புலா பத்தியம், இன்னும் சில கடுமையான பத்திய முறைகளும் சித்தர் இலக்கியங்களில் பலவாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. இது பொதுவாக மருந்து உண்ணும் போது கடைபிடிக்க வேண்டிய பத்திய முறைகள். இந்த பத்திய முறைகள் மருந்தினுடைய வீரியத்தை குறைக்காமல், மருந்துகள் உடலை உஷ்ணப்படுத்தி மருந்துகள் வெளியேறாமல் தவிர்ப்பதற்கு இவ்வளவு கடுமையான பத்திய முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. சித்த மருத்துவ பழமொழி விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பத்தியத்தின் பார் சொல்லப்பட்டதுதான். இந்த கடும் பத்தியம், மிக கடும் பத்திய முறைகள் அதிகபட்சமாக மூன்று அல்லது ஐந்து நாட்களுக்கு தான் கடைபிடிக்கப்படும். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுதான் இந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு என்கிற பழமொழி. இது பொதுவாக மருந்து உண்ணும் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய பத்திய முறைகள் பற்றி பார்த்தோம். சில நோய் நிலைகளில் கடைபிடிக்க வேண்டிய பத்தியம் பார்த்தோம் என்றால், இப்போதைக்கு வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நாள் வரக்கூடிய ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதுகளை பற்றி பார்ப்போம். குறிப்பா ரத்த அழுத்த நோயினர் உப்பு குறைக்கணும், எண்ணெய் கொழுப்பு சேர்ந்த உணவுகளை தவிர்க்கணும், அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே வாயு பதார்த்தங்களை தவிர்க்கணும். உடலிலும் வயிற்றிலும் அதிகமாக சேரக்கூடிய வாயு அளவுக்கு அதிகமாகி ரத்த குழாய்களில் நுழைந்து ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துது. இது சித்தர் தத்துவம். அந்த வகையில் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்து குடலின் வாயுவை வெளியேற்றி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சர்க்கரை நோய். சர்க்கரை நோயினர் மாவு பொருட்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக அரிசி உணவுகளை, கோதுமையிலையும் அரிசியில் இருக்கிறது போன்ற சத்து இருக்கு. இருந்தாலும் கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டும் அப்படின்ற அடிப்படையில் கோதுமையை சற்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிறு தானியங்கள் சொல்லக்கூடிய வரகு, குதிரைவாளி, சாமை, திணை மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வியாதினர், காய்கறிகள்

பயறு வகைகளை மாவு பொருட்களை குறைத்து காய்கறிகள் பயறு வகைகளை மிகுதியாக உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா குண்ம நோயினர் கடைபிடிக்க வேண்டிய பத்திய முறைகள். குண்மம் பெப்டிக் அல்சர் நோயினர் குண்மம் வரும் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, வாயுவை மிகுதியாக்கக்கூடிய உணவுகள் குடலினுடைய உள்பகுதி உட்சூழலில் உள்ள ஈரப்பதத்தை வெளியேற்றி குடலினுடைய உள்பகுதியில் புண்களை உண்டாக்கும். இதைத்தான் நம்ம குண்மம் சொல்றோம். வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், பயறு வகைகள், புளிப்பு சார்ந்த உணவுகள் இதை தவிர்க்கணும் சொல்றாங்க. குறிப்பா இட்லி தோசை தயிர் இந்த மாதிரி உணவுகளை குண்ம நோயினர் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை நோயினர் என்ன தவிர்க்கணும் அப்படின்னா, அசைவ உணவுகள் எண்ணெய் சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, மஞ்சள் காமாலை அப்படின்றது ஈரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஈரலுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை செரிமானம் செய்வதற்கு தேவையான நொதிகளை உற்பத்தி பண்றதுதான் இந்த ஈரலுடைய வேலை. அப்படி இருக்கும்போது இந்த மஞ்சள் காமாலையில் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா, அது ஈரலுக்கு அதிகமாக வேலை பழுவை உண்டாக்கி மேற்கொண்டு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற அடிப்படையில் இதை தவிர்க்க சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா ஹெமராய்ட்ஸ் சொல்லக்கூடிய பைல்ஸ் மூல நோய் பற்றி பார்ப்போம். அனில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்றது சித்தர் பழமொழி. அனிலம்னா வாயு, பித்தம்னா உஷ்ணம். இது ரெண்டு சேரனால மூலம் வருகிறதா சித்தர் தத்துவம் சொல்லுது. இதை ரெண்டையும் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரப்பான் பண்டங்களான கோதுமை, மைதா, கேப்ப, கம்பு, சோளம் மாதிரியான உணவுகள், அதிக காரம், புளிப்பு, அசைவ உணவுகள், மலச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய உணவுகள், இதுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்த மூல நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பத்திய முறைகளை பத்தி நம்ம பார்த்தோம். சொல்லப்பட்ட இந்த பத்திய முறைகளை நுணுக்கமா ஆராய்ந்து பார்த்தோம்னா, வயிற்றுக்கு செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கும் விதத்தில் இவையெல்லாம் இருப்பதை அறியலாம். விரதம் அல்லது பட்டினி கிடப்பதன் மூலம் கிடைக்கும் ஓய்வில் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இதுதான் தத்துவம். 2016 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு ஜப்பானை சேர்ந்த யோஷினோரி ஓஷுமி அப்படின்ற ஒரு விஞ்ஞானிக்கு கொடுக்கிறாங்க. அவரு ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடற்செயலியல் முறைய கண்டுபிடிச்சதுக்காக இந்த நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கறாங்க. அந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 12 to 16 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிற பட்சத்தில் உடம்புக்கு தேவையான ஆற்றல் இல்லாது போகிறது. அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு உயிர் போராட்டத்தில் உடலின் ஆரோக்கியமான செல்கள் கெட்டுப்போன நஞ்சு செல்களை, கேன்சர் செல்கள் போன்ற செல்களை உணவாக உண்ண ஆரம்பிக்கின்றன. இதனால் ஒட்டுமொத்த உடல் கழிவும் அழிக்கப்பட்டு நோயிலிருந்து இயற்கையாகவே விடுபட முடிகிறது. இதுதான் அந்த கண்டுபிடிப்பு. இதைத்தான் சித்தர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டினியே பரம ஔடதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஔடதம்னா மருந்துன்னு அர்த்தம். பட்டினியா இருக்கிறது தான் பரம மருந்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புலி அகற்றி காரம் அகற்றி புகை துறந்து மாதர் நளி அகற்றி நித்திரை நோய் நாடி தெளிவு பெற உண்ணும் மருந்துடனே ஓங்கும் பத்தியத்தை கண்ணனவே காப்பாய் கதி. இப்படி சித்தர் பாடல் ஒன்று சொல்லுது. புளி நீக்கி, காரம் நீக்கி, புகையிலை தவிர்த்து, உடல் உறவு தவிர்த்து, பகல் நித்திரை தவிர்த்து, வெயிலில் அலைவது தவிர்த்து, கண் போல இப்படி பத்தியத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நோய்களை எளிதில் விரட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயை கட்ட வாயை கட்டு அப்படின்னு சொல்றாங்க. பத்தியம் கடா அவிழ்தம் பார், இது ஒரு சித்தர் பழமொழி. இதெல்லாம் பத்தியத்தினுடைய சிறப்புகளை சொல்வதற்காக சித்தர் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பாடல்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க பத்தியத்தை கண்போல பாடல்ல சொன்னபடி, கண்போல காக்க நோய்கள் எளிதில் நம்மை விட்டு நீங்கும். பொதுவாக சித்த மருத்துவர்கள் இந்த 3 பத்திய முறைகளை கடைபிடித்து வருகின்றனர். பஞ்சசூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம், லிங்கம், வீரம், பூரம், ரசச்சிந்துரம் இப்படியான மருந்துகளுக்கும், மெட்டல் பிரிப்பரேஷன் சொல்லக்கூடிய தாதுக்கள் சேர்ந்த மருந்துகளுக்கும் மட்டுமே பத்தியம் சொல்றாங்க. அந்த வகையில் முதல் 3 உப்புல்லா பத்தியம், உப்பு புளி நீக்கி பத்தியம் சொல்றாங்க. வெந்நீர் அருந்த சொல்றாங்க. குளிக்க குடிக்க வெந்நீர் வச்சுக்க சொல்றாங்க. தலைக்கு குளிப்பதை தவிர்க்க சொல்றாங்க. வெந்நீர் வைத்து துடைத்து எடுக்க சொல்றாங்க. இப்படி 3 மருந்து அருந்தி பத்தியம்.
அடுத்த மூன்று நாட்கள் மருந்து இல்லாமல் பத்தியம், அதுக்கு பேர் மறுபத்தியம். மருந்து எடுக்கும்போது எப்படி உப்பு இல்லாமல் புளி நீக்கி இருந்தோமோ அதே போல இந்த மறுபத்திய காலத்தில் உப்பு நீக்கி புளி நீக்கி இருக்க வேண்டும். ஏழாம் நாள் ஓமத்தை ஒரு கையளவு எடுத்து பால் விட்டு அரைத்து பாலில் சேர்த்து லேசாக கொதிக்க வைத்து தலைக்கு

0: தேய்த்து குளிக்க சொல்கிறார்கள். இந்த ஏழாம் நாள் புளி சுட்டு சேர்க்கலாம், உப்பு வறுத்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எட்டாம் நாள் ஓய்வு கொடுத்துறாங்க. ஒன்பதாம் நாள் ஓமத்தை எப்படி ஏழாம் நாள் ஓமத்தை தேய்ச்சி குளிச்சது போல, ஒன்பதாம் நாள் நெய்யை வெதுப்பி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்த்து எண்ணெய் குளியல் செய்ய சொல்றாங்க. அடுத்த பத்தாம் நாள் ஓய்வு கொடுக்கறாங்க. பதினோராம் நாள் முக்கூட்டு எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மூன்று எண்ணெயும் சேர்ந்த முக்கூட்டு எண்ணெயை லேசாக வெதுப்பி எண்ணெய் முழுக்க செய்ய அறிவுறுத்துகிறார்கள். இந்த காலத்தில் எண்ணெய் முழுக்கக்கூடிய பத்திய முறைகளை கடைபிடிக்க சொல்கிறார்கள். ஆகவே பத்தியம் காப்போம், நோயின்றி வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் குறித்து விளக்கம் அளித்தார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு வளம் வரும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் குறித்து விளக்கம் அளித்தார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு வளம் வரும். நலம்.

0: வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் மதுரத்தென்றல். வலம் வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில மங்காத்தா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கவிருக்கிறோம் மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பரதேசி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

0: நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மதுரத்தென்றல். தொடர்வது நாடகமலர். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.

0: அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
1: எழுந்துடுறா எழுந்துடுறா ரவீந்தா, முத முதல் இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற, நல்லபடியா போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா.
0: ஓகேப்பா.
2: அடடே சப் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஒரு சல்யூட்.
0: பாருண்ணா, போதும்ண்ணா போதும். ஏன் இப்படி?
2: டேய், இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டுற போ.
0: அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனால் ஒன்று, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை.
2: உன்னோட ஹார்டு ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்துருக்காரு விந்தா.
0: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
3: என்ன அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாற்றலான்னு கிளம்பிட்டீங்களா?
0: கண்ணண்ணா, நான் இன்னைக்கு எஸ்ஐ வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், என்ன விஷ் பண்ணுங்கண்ணா.
3: ஆல் தி பெஸ்ட் எஸ்ஐ, ஆல் தி பெஸ்ட். நாடு இப்போ இருக்கிற நிலைமையில் நீதி நியாயம்னு சினிமாவில் வர்ற போலீஸ் மாதிரி வெறப்பாக நிற்காத, நாணல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்போ தான் பொழைக்க முடியும். என்ன சரியா?
2: டேய் சும்மாயிடுறா கண்ணா, உன்ன மாதிரி அவன் ஒன்றும் பிசினஸ் பண்ணல, வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்றும் தேவையில்லடா. அதை உன்னோடையே ஓன் கூடவே வச்சுக்கோ.
3: ஓ வக்கீல் சாரா, இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
2: டேய்
3: சாரி அண்ணா சாரி.
1: சரி சரி, நேரமாது, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புங்க. அரவிந்தா ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
0: சரிப்பா.
1: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனைய கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
0: ஓகேப்பா.
1: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
0: சரிப்பா.
1: அரவிந்தா டா ஐயா,
0: அப்பா
1: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
0: அப்படியே செய்யறப்பா.
1: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும் ஏன்தான் இப்படி இருக்கணும்?
0: அப்பா அப்பா போயிட்டு வரப்பா.
1: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
2: எனக்கு கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
1: சரி பாலு, சரி சரி சரி.
3: அப்பா
1: கண்ணா, நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
3: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன்.
1: டேய் கண்ணா இருடா, சொல்றேன்ல.
3: இல்லப்பா நேரா ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன்.
1: நில்லுடா டேய். போயிட்டானா? என்னன்னு கேட்காமே அவன் பாட்டில் போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பந்தான் திருந்த போறான்னு தெரியலையே.
4: யோ 408, வர வர போலீஸ் வேலை பார்க்குறோமா இல்லை சமூக சேவை பண்ணுறோமான்னு தெரியலையே ஐயா.
5: என்னவே 203, ரொம்ப அழுத்துக்கிறீரு. அவர் வந்ததுலேருந்து ஊரும் அமைதியாயிருச்சு, ஊர் மக்களும் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்கல்ல, என்னவே சொல்கிறீரு.
4: அது என்னவோ உண்மைதான்.
5: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல்ல.
4: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
5: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
4: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
5: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் நம்ம வேலையே.
0: கோயில் தேரோட்டம் வர வெள்ளிக்கிழமை நடக்க
4: போகுது.
0: அதிகமான அளவுல மக்கள் கூடுவாங்க, எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாம நம்ம போலீஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், புரியுதா?
4: எஸ் சார்.
0: அது மட்டும் இல்லையா, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு மேல நடக்கிற தேர் திருவிழா, 450 டன் எடையுள்ள பெரிய தேரை எந்த மெஷினும் இல்லாம முழுக்க முழுக்க மனுஷங்களாலேயே இழுக்கப்படுற தேரு.
4: அடிங்கப்பா, நம்ம தேருக்கு இவ்வளவு சிறப்பா?
0: ஆமாயா, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது, அதனால

0: நாம வர்ற மக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் கொடுக்கிறது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குழந்தைகள் பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நம்ம சர்வீஸ மக்களுக்கு செய்ய தயாரா இருக்கணும். வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி பந்தல் அமைச்சு தண்ணி கொடுக்கிற வேலையை நீங்க தான் பொறுப்பா செய்யணும், புரிஞ்சுதா?
1: எஸ் சார், எஸ் சார்.
0: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல சட்ட விரோதமா கடத்தல் தொழில் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது செய்யறது யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செய்யறாங்க, இதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு குற்றவாளிய நம்ம கையும் களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
1: ஓகே சார்.
0: இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓகே
1: ஓகே ஓகே சார்.
0: சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.
1: எஸ் சார்,
2: எஸ் சார்.
3: அப்பா, கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
4: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு. என் காதுக்கு பல கெட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா, இது நல்லதுக்கு இல்ல. இதான் உண்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
3: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணின தப்ப விட நான் ஒன்றும் பெருசா பண்ணலையே.
4: என்னடா, என்ன தப்பு நான் கேக்குற? சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே, அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாளா சரியில்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
4: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் குளித்து ஒண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா, வேண்டாண்டா இந்த தொழில். வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
3: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு?
1: அப்பா, கள்ளக்கடத்தலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
4: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத ஐயா. என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
0: கான்ஸ்டபிள்ஸ்?
1: எஸ் சார்.
0: அந்த கடத்தல் பேருவளைகள் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
2: இது வரைக்கும் ஒன்றும் தெரியலங்க சார்.
5: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லடை ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
2: ஆமாம் சார்.
0: அப்படியா? சரி, 203.
1: எஸ் சார்.
0: நீங்கள் போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேலே ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை அப்பாக்கிட்ட கேட்டு சீக்கிரமாக ஆகிட்டு வாங்க.
1: சரிங்க.
0: அதில் தான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராஃபிக் ரூட்ஸு, மற்ற எல்லா விவரங்களும் இருக்குது. ஸ்டேஷனுக்கு வர்றப்போ எடுத்து வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
1: ஓகே சார்.
5: பப்பா, என்ன புழுக்கம், என்ன புழுக்கம், ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிடு சிடு சிடுன்னு அடிக்குது. அப்பாட,
3: அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ.
5: அப்பா, பாட்டு பாடிட முடியாது, சீக்கிரம் போய் ஃபைலை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா இதுக்கும் நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சரி, சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
2: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
4: இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பணம் நடமாட்டம் அதிகமா இருக்குது, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
3: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான்.
4: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸோ?
3: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இதை புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
5: என்ன, எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி சரி, உள்ள போகாம வெளியே ஓரமா நின்று என்ன நடக்குன்னு பாப்போம்.
4: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணா ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன், என்னால தாக்க முடியலடா, தாக்க முடியல.
3: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வர்றேன்.
4: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ உன் பாட்டுல கேக்காம போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழிலை நீ செஞ்ச நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
5: என்னையா அது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி, எட்டு பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாம பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.
3: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சுதானே கொடுக்க போறீங்க? யார் வேண்டான்னு சொன்னா வழிய விடுங்க. உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்.
4: என்ன, ஏதா பேசுறேன்?

0: இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போடா வழியா போடா.
1: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்.
0: என்னடா என்னையே மிரட்டுறியா?
1: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
0: போடாப்போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன், திருட்டு பயன்.
1: போறேன், இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
2: அடேங்கப்பா என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம், நல்ல வேலைப்பா நாம அவர் கண்ணில் படல. கடவுளே, நான் என்ன அவ்வளோ கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
1: ஐயா ஐயா, வீட்டுல யாரு இருக்கா?
0: யாருப்பா அது வெளியில, என்ன வேணும்?
1: ஐயா நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
0: அடேப்பா வாயா வா, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன்.
0: அப்பயே வந்துட்டியா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன் ஐயா. ஏன் ஐயா கேக்குறீங்க?

0: சுருட்டு பய
1: போறேன். இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
2: அடேங்கப்பா, என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம்! நல்ல வேலைப்பா நாம அவர் கண்ணில் படல.
3: கடவுளே, நான் என்ன அவ்வளோ கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன்? ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
1: ஐயா, ஐயா, வீட்டுல யார் இருக்கா?
4: யாருப்பா அது வெளியில? என்ன வேணும்?
1: ஐயா, நான் 203 வந்திருக்கேன். எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
4: என்ன விஷயம், எதுக்கா வந்திருக்க?
1: எஸ்ஐ சார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைலை வச்சிட்டு வந்துட்டாங்க, அத வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன் ஐயா.
4: ஓ, சரி சரி சரி, அப்படியா? கொஞ்சம் இரு, அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
1: நல்ல வேலை நாம அப்பவே வந்துட்டோன்னு இவருக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் வீட்டு சமாச்சாரம் வெளியே தெரியக்கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
4: இந்தாப்பா, நீ கேட்ட ஃபைல் கொண்டு போய் கொடுத்துரு.
1: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
4: சரிப்பா, போயிட்டு வா.
1: சார், இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
5: ஓ, வெரி நைஸ். 408-203?
1: எஸ் சார்.
5: எஸ் சார், நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்கூட வாங்க, நம்ம நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
1: ஓகே சார்.
5: 203?
1: எஸ் சார்.
5: போய் ஜீப் ரெடி பண்ணுங்க.
1: ஓகே சார்.
6: ஜீப் ரெடி சார்.
5: சரி, நம்ம கிளம்பலாம்
1: சார்.
5: என்ன 203 சொல்லுங்க.
1: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
5: சரி சரி சரி,
1: மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம இருக்காங்க, எல்லாமே உங்களால தான் சார்.
5: நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க 203. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சது.
1: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகளில் உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும் உணர வச்சிட்டீங்க சார்.
5: நோ நோ நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும் 203. முதல்ல ரோட்டை பார்த்து உச்சி போட்டுங்க.
1: ஆமாங்க சார்,
5: நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பரில் வந்துடும்.
7: என்னடா கண்ணா, ஏன் சோகமாக இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
8: அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்வம்.
7: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுது.
8: ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
7: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே புது பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி யோசிச்சியா?
8: அது ஒன்றும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
7: என்னது வேண்டாமா? டேய், அங்கே வாங்கி இங்கே கை மாத்திர வேலைடா, 4x லாபம், ஏன்டா வேணான்ற?
8: இல்லைடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமாக இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிஸ்னஸே நல்ல லாபத்தில் தான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி தினம் தினம் பயந்து சாகிற அந்த தொழில் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா.
7: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தான்டா இருக்கும். கையில் கத்த கத்தையாக நோட்டை எண்ணி பார்க்கும்போது தான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது உன்னை விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்போ தானடா முத முதல்ல இந்த தொழிலில் நுழைய போகிற, அதுதான் உனக்கு பயமாக இருக்கு, பயப்படாதடா.
8: இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னை கடுமையாக திட்டாரு. நானே உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபமாயிட்டாரு. அவர் சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் செல்வம். அவர் சொல்றது தான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசாக இந்த தொழிலில் ஈடுபடுவானேன்னு நினச்சி பார்த்தேன்.
7: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
8: இல்லைடா, இதில் இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருதே. அந்த தொழிலில் இறங்கி ஒருவேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வை, அப்போ எங்கள் குடும்பத்தோட கௌரவம், எங்கள் அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
7: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.
8: என்னடா சொல்ல வர்ற?
7: நாம் ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறோம், கத்தியை காட்டி உங்கள் அப்பாவை மிரட்டுறோம்.

0: இனி இந்த கடத்தல் தொழில் பத்தி யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினா உங்களையும் உங்க மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா இத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. எப்படி என் ஐடியா?
1: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
0: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா உங்க அப்பாவை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வை, உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறந்துடும். ஜாக்கிரத, உங்க வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
2: என்ன
3: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல. போடுங்க. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா அண்ணா, பாலனா கண்ணா, அப்பா அப்பா 2 3 4 8
2: அழாதீங்க சார்.
1: என்ன
3: சொல்றீங்க
1: ஐயா? இங்க பாருங்க, இந்த ரூம் ஓரம் ஓரத்துல ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க. கொஞ்சம் பாருங்க ஐயா.
3: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா அண்ணா அண்ணா, நீங்களா அது? அண்ணா என்னண்ணா அது? கையெல்லாம் ஒரே ரத்தம், சட்டையெல்லாம் ஒரே ரத்தக்கரை. அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா கொஞ்சம் வாயத்தை இருந்து சொல்லுங்க அண்ணா.
4: அவர் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் பார்த்தாலே தெரியுதே அவர் என்ன செஞ்சாரு, இங்க என்ன நடந்ததுன்னு.
3: என்னையா சொல்றீங்க அண்ணா? அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா.
4: சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
3: என்ன பேசுறீங்க?
4: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும்.
5: அரவிந்தா இங்க என்னடா நடக்குது? போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது.
6: ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம். அப்பா நீ அரவிந்தா, அப்பாவை கொண்டது யாரா? யாரா கொண்டு இருப்பாங்க? ஐயோ அப்பா, அப்பா
4: பாரு சார், வேற யாரு? உங்க தம்பி கண்ணன் தான்.
6: என்ன கண்ணனா?
4: ஆமா
6: கண்ணா. நீயாடா
4: அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
6: அப்புறம் கான்ஸ்டபிள்,
4: உங்க அப்பா கண்ணன் சார திட்ட பதிலுக்கு கண்ணன் சார் உங்க அப்பாவை மிரட்ட.
3: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
4: சண்டை பெருசாயி உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சுட்டாருங்க.
3: அப்படியா?
4: ஆமா சார், அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா?
3: என்ன சொன்னாரு?
1: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
4: அப்படின்னு சொன்னாரு.
6: அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
4: பிறகு
1: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க.
7: அப்படின்னு

0: சொன்னாரு. உங்க அப்பா டேய் என்னையே மிரட்டுறியான்னு கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
1: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம். இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
0: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே, ஐயோ பாவம்.
1: அப்பாவ நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
2: ஓகே ஓகே அண்ணா, 408
3: எஸ் சார்.
2: நீங்க ஜீப் எடுங்க.
3: ஓகே
2: 203
3: எஸ் சார்.
2: இவர் கையில விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க.
3: ஓகே சார்.
2: ஸ்டேஷனுக்கு போய் மத்தவே பேசிக்கலாம். அரெஸ்ட் கிம்.
3: சரிங்க ஐயா.
2: 408
3: எஸ் சார்.
2: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க.
3: எஸ் சார்.
2: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
3: எஸ் சார்.
2: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியேறுங்க.
3: ஓகே சார்.
2: அண்ணா இப்ப சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு? நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா.
1: தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
2: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணாங்கண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
3: எஸ் சார்.
2: உள்ள வாங்க. இவரை செல்ல ஒண்ணு போய் அடைங்க.
3: எஸ் சார்.
4: என்னப்பா அரவிந்தா?
2: அண்ணா
4: கண்ண ஏதாவது சொன்னானா? என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
2: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா. ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சிடாரு. என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
4: இப்படி பண்ணிட்டானடா. ச்சே, நம்ம குடும்ப மானம், நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
2: கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
3: எஸ் சார்.
2: எங்க இந்த 203 ஆளையே காணோம், எங்கேயா போயிட்டாரு?
3: இந்த வர்றாரு சார்.
1: இதை வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன். கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க வாங்க.
2: 203 யார் யாது கையில விலங்கோட? அட இது செல்வம்ல, நம்ம கண்ண அண்ணனோட ஃப்ரெண்டு.
4: ஆமா செல்வம், நீங்க எப்படி?
2: 203 என்னது, இவரையும் கைது பண்ணிருக்கீங்க? இவர் என்ன தப்பு செஞ்சாரு?
0: எஸ்ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்ல.
2: அப்புறம்
0: இதோ இந்த திருட்டு பாய செல்வம் தான்.
2: என்னது, இவரா கொலை செஞ்சாரு?
4: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்ட் ஆச்சே.
0: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன் தான்.
2: 203 கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா?
0: ஐயா நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமௌண்ட் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
2: சரி
0: சரி இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன். இந்த அருகாமல அந்த பையா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன், லபக்குன்னு அமைக்கிட்டேன். திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம். கொடுத்தேன் ஒரு கொடை, பாய காதறிக்கிட்டு உண்மையை கக்கிட்டான்ல. நான் தான் உண்மையிலேயே பண்ணையார் புண்ணிய கொடிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
2: சபாஷ். 203 சபாஷ், உங்க துப்பறிய மூலம் சரியா வேலை பார்த்துருக்கு. வெரி குட்.
0: தேங்க்யூ சார்.
2: மிஸ்டர் செல்வம் இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணத்தை சொல்லுங்க.
5: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
2: சரி,
5: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணன் பிறகு உங்க அப்பா புண்ணியக்கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே, அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து

0: உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்னை பிடிச்சிட்டாரு, நான் மாட்டிக்கிட்டேன், நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரன்.
1: ராஸ்கல், நீயாடா எங்க அப்பாவை கொலை பண்ண? 203,
2: எஸ் சார்.
1: உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
2: ஓகே சார்.
1: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
2: ஓகே சார்.
3: பாலுண்ணா என்ன மன்னிச்சிருங்க, அண்ணா மன்னிச்சிருங்க, தம்பி நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
1: அண்ணா.
3: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன். ஐயோ அப்பா.
4: டேய் தம்பி, கண்ணா என்னதாண்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
2: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
1: 203,
2: எஸ் சார்.
1: 408,
5: எஸ் சார்.
1: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்வீட் வரீங்களா?
2: யோ 408 வெளியே வாயா, போ.
1: அண்ணா இப்ப நாம தான் இருக்கிறோம், இப்பவாவது சொல்லுங்க அண்ணா என்ன நடந்துச்சு?
3: தம்பி அன்னைக்கு அப்பாவை மிரட்டுனா எல்லாம் சரியாயிடும்னு செல்வம் சொன்ன பேச்சை நம்பி அவன் கூட போனேன்.
1: சரி.
3: ஆனா அங்க போனப்ப தான் தெரிஞ்சது, செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோட வந்திருந்தது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
1: சரிண்ணா, அது சரி. ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்க சொல்லல?
3: அது வந்து அது
4: ஏண்டா தயங்குற, சொல்லு சொல்லுடா.
3: அண்ணா ஒரு நாள் அப்பாவோட டைரியை நம்ம வீட்டில் நான் பார்த்தேன். அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்தில் மரியாதையோடு இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பற்றி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இதை என்னோட உயிர் நண்பன்னு நினச்சி செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதையே காரணமாக வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னால் உங்கள் அப்பா பற்றின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காற்றுல பறந்துடும். ஜாக்கிரத, மரியாதையாக கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்னை மிரட்டினான்ண்ணா. நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்ண்ணா. இதுதான் நடந்துச்சு.
4: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மையை என்கிட்ட எப்போவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்தனும் சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லலை. கண்ணா இப்போ பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போகிறத நல்லதாக நினைப்போம்.
1: கண்ணண்ணா உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குண்ணா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்கள் தயாராக இருந்தேங்கிறத நினைக்கும் போது என் மனசில் நீங்கள் உயர்ந்த இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க பாருங்க. உண்மையிலே அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்ண்ணா, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
6: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, ஜோல்னா ஜவஹர், நெல்லை நானா என்ற கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இரவு 10 மணி நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கவிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவின் கௌபாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்சங்கர் அவர் நடித்த திரைப்படத்தில் இருந்தான் பாடல்கள் கேட்டு ரசிக்கப் போறோம். இதோ உங்களுக்காக பாடல் தொகுப்பு.

Thank you.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளில்

நேயர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். நடிகர் ஜெய்சங்கர் அவர் நடித்த திரைப்பட பாடல்கள் கேட்டு இணைந்திருந்தோம். இனி தொடரும் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியும் நேரமும் இன்னும் சில நொடிகள் கேட்க இருக்கின்றோம் நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரமிரவு 11 மணி. நாளை சகாண்டு 1948 ஸ்ராவண மாதம் 2ஆம் தேதி, பிரபா வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி, 2026 ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை நாள் ஒரு குரல் 333 நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. முதலாவதாக 6 மணிக்கு விளம்பரங்களை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கின்றோம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக. காலை 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் நாதஸ்வரம், வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம்.

பாரதிதாசனுடைய படைப்புகள் சென்னேஞ்சலாக. இது குறித்து பல்லவிக்குமார் என்கின்ற எஸ் குமார் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இந்நிகழ்ச்சியில் பி நாகராஜன் நாதஸ்வரம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை. ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதையில் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவி குழந்தை அனிதா, நலமாய் வாழமாய் நிகழ்ச்சியில் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பாலராஜ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மதியம் 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி ஒடியா மொழி பாடல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவாகும். மீண்டும் மாலை 5:27 குரல் மோதம் 331 மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது. 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாளை உல்லாச பறவைகள் திரைப்பட பாடல்கள் கேட்கிருக்கின்றோம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரிஷ், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் திண்டுக்கல் சிக்கிய கவுண்டன்பட்டி முன்னோடி விவசாயி எஸ் காளியப்பன் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல் மற்றும் பழமொழி சிந்தனை. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கிருக்கின்றோம். 8:30 அறிவியல் வெள்ளி, இந்நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றமும் எல்லினோவும். தகவல் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியினுடைய இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 1:30 அரங்கிசை திருவாரூர் எஸ் கிரீஷ் பாட்டு, டெல்லி பி சுந்தரராஜன் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவத்சலம் மிருதங்கம். 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.